குளித்த பாடல் மீரா திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்லட்சுமி பாடிய பாடல். அடுத்ததாக சுப்பிரபாதம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம், கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 பத்ரபதா மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: அறத்தின் நன்மைகளை விரும்பாதவனே பிறருடைய நல்வாழ்வை பொறுக்க முடியாமல் பொறாமைப்படுவான். குறள் எண் 163 அதிகாரம் அழுக்காராமை.
1: அரணாக்கும் வேண்டாதான் என்பான் பிறனாக்கும் பேணாது அழுக்கறுப்பான்.
0: அறத்தின் நன்மைகளை விரும்பாதவனே பிறருடைய நல்வாழ்வை பொறுக்க முடியாமல் பொறாமைப்படுவான். குறள் எண் 163 அதிகாரம் அழுக்காராமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV F-17 ராக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கக்கட்ட நிதி உதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சிங்கிற்கு நாகர்கோயில் போக்சோ நீதிமன்றம் 20 சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. கீதை பாடும் பாதை. கீதை காட்டும் பாதை உரை வழங்குகின்றார் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் துளி வழங்குகின்றார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி, இதில் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி உரை வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகின்றார் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உரை வழங்குகின்றார் எஸ் முத்தையா அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:00 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா? நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 10:02 மனம் விரும்புவதை நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் குறித்த தகவல்கள் நாம் கேட்க வருகின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சி. அருகில் இருக்கும் வரை அறியாமல் தொலைவில் போன பின் அருமை தெரிந்த உறவு எது? தொழிகளே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எந்த உறவு? எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்ற உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் டீ காஃபிக்கு மாற்றாகும் ஆரோக்கிய பானங்கள் குறித்து நாம் கேட்க வருகின்றோம். பிற்பகல் 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1984 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும் நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் செய்திகள், 8:05 ஊரும் உறவும். நையாண்டி மேளம் வழங்குபவர் திருநெல்வேலி டவுன் சுப்பிரமணியன் குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் நாம் கேட்க வருகின்றோம். 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. திருக்குறள் காட்டும் உலக பொது நெறி குறித்த தகவல்களை நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்று புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு இனம் பெற நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நேர்களை, இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நமது பண்பலையில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இதே போல் நீங்கள் குக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ அனுப்பணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். 9443-33-60-794. நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய என்ன ஆலோசனைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நிறைகளை குறைகளை தெரிவிக்க கடிதங்கள் மூலமாக நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி. இதே போல நேர்களே, சுகமான ராகங்கள்

0: நேரம் காலை 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான். மனக்கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இஜகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய் நல்ல சகோதரனாய் சாந்தீப முனிவரின் மாணவனாய் துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய் கோபிகா பிரியனாய் எண்ணறிய லீலைகளின் நாயகனாய் ஏழை பங்காளனாய் ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய் சிறந்த ராஜ தந்திரியாய் குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய் எளியார்க்கும் எளியனாய் மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான், பாண்டவர்க்கு தூதனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான், போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய் பந்தபாசம் என்னும் மாய வலையில் அகப்பட்ட மானாய் மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும் இப்பூ உலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகிர்ந்தவை அனைத்தையும் கற்று தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று பலன் கருதாது தன்னலமற்று அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார் எவ்வளவு நிம்மதி.

0: ஆனந்தம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களையெல்லாம் கற்றுத் தெளிய மகான்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும், எதை கேட்டாலும் தெள்ளத் தெளிவான விடை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம். கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக SB பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடல்.

நமக்கு எல்லா நேரத்திலும் உதவுவது நம் இறைவன் ஒருவன் மட்டுமே. இன்னல்களை இறைவனிடம் தெரியப்படுத்துவோம். இனிதாய் இன்றைய தினத்தை தொடங்குவோம். தொடர்ந்து கேட்கலாம் பி. சுசிலா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் காலை 6:32. என் கால்கள் வலுவாதபடிக்கு என் நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்கின்றது சங்கீதத்தின் புத்தகம். தொடர்ந்து நாம் கேட்கலாம் பி.எஸ். சசிரேகா அவர்களின் குரலில் பாடல்.

யா அல்லா, நிலைமைகளை மாற்றுபவனே, எங்களின் இந்த நிலைமைகளையும் மிக சிறப்பான நிலைக்கு மாற்றுவாயாக யா ரஹ்மானே. கேட்கலாம் தொடர்ந்து எம் ஹனிஃபா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ஏஆர் ஷேக் முகமத் அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்டோம். இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. ஒழித்தது இவ்வளவு நேரம் இனிமையான ஆன்மீக பாடல்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: கால்நடை பண்ணைகளில் கிருமிகளை கட்டுப்படுத்த வேப்பிலை, மஞ்சள், பூண்டு, துளசி, கிராம்பு, லவங்கப்பட்டை போன்ற மூலிகைகளில் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் சில வைரஸ்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய இயற்கை வேதிப்பொருட்கள் உள்ளன. எனவே இம்மூலிகைகளை பயன்படுத்தி பண்ணை வளாகம், குடிநீர் தொட்டிகள், கருவிகள் மற்றும் சிறிய காயங்களை சுத்தமாக பராமரிக்கலாம். நொச்சி, வேப்பிலை, எலுமிச்சை புல், புதினா, கற்பூரவல்லி, வெட்டிவேர் போன்ற மூலிகைகளின் மனம் பல பூச்சிகளுக்கு விருப்பமில்லாததாகும். இவற்றின் இலைகள் அல்லது எண்ணெய்களை பயன்படுத்துவதன் மூலம் பண்ணைகளில் உள்ள ஈ, கொசு, உண்ணி மற்றும் சில வெளிப்புற ஒட்டுண்ணிகளின் தொல்லையை இயற்கையாக குறைக்கலாம். கால்நடை பண்ணைகளில் சாணம், சிறுநீர் மற்றும் ஈரப்பதம் காரணமாக துர்நாற்றம் உருவாகிறது. வேப்பிலை, வெட்டிவேர், எலுமிச்சை புல், சாம்பிராணி, சுண்ணாம்பு மற்றும் மரச்சாம்பல் போன்ற இயற்கை பொருட்கள் துர்நாற்றத்தை குறைத்து பண்ணை சூழலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. துளசி, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, சீந்தில் கொடி, பூண்டு, மஞ்சள் மற்றும் கற்பூரவல்லி போன்ற மூலிகைகளில் உடலின் இயற்கை பாதுகாப்பு திறனை ஆதரிக்கும் பல்வேறு உயிர் செயல்பாட்டு வேதிப்பொருட்கள் உள்ளன. இவை கால்நடைகள் மற்றும் கோழிகளின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க உதவுகின்றன. கடுமையான வெப்பம், நோய்கள் மற்றும் உடல் அழுத்தம் போன்ற சூழ்நிலைகளில் கால்நடைகளின் உடல் செல்கள் பாதிக்கப்படலாம். மஞ்சள், நெல்லிக்காய், துளசி, முருங்கை இலை, கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகளில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் உடல் செல்களை பாதுகாத்து கால்நடைகள் விரைவாக மீள உதவுகின்றன. கால்நடைகளின் தொழுவத்தை 1 லிட்டர் வெதுவெதுப்பான நீரில் 10 முதல் 15 மில்லி லிட்டர் சுத்தமான வேப்பெண்ணெய் மற்றும் சிறிதளவு இயற்கை சோப்பு கரைசலை கலந்து தொழுவம், கோழி பண்ணை, சுவர்கள், தரை மற்றும் படுக்கை பொருட்களில் வாரத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம். பண்ணைகளில் குடிநீர் தொட்டிகளை வாரத்திற்கு ஒரு முறை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். தொட்டிகளை கழுவும் போது வேப்பிலை, துளசி, பூண்டு, ஓமம் ஆகியவற்றின் கஷாயத்தை பயன்படுத்தலாம். குடிநீர் எப்போதும் சுத்தமாகவும் பாசி படியாதவாறும் பராமரிக்கப்பட வேண்டும். ஈரப்பதமான தீவனத்தில் பூஞ்சை வளர்ந்து நச்சு பொருட்கள் உருவாகும் அபாயம் உள்ளது. இதனால் கால்நடைகளின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். தீவனத்தை எப்போதும் உலர்ந்த காற்றோட்டமான இடத்தில் சேமிக்க வேண்டும். வேப்பிலை, நொச்சி இலை, எலுமிச்சை புல் போன்றவற்றை தீவன கிடங்கின் மூலைகளில் வைத்தால் சில பூச்சிகளின் தாக்கம் குறையும். 5% வேப்பெண்ணெய் கரைசல் தயாரித்து கால்நடைகளின் தோல் நோய்கள், காயங்கள் அல்லது புற ஒட்டுணிகள் உள்ள பகுதிகளில் தடவலாம். நொச்சி, வேப்பிலை, எலுமிச்சை புல், கற்பூரவல்லி, புதினா, வெட்டிவேர் போன்ற மூலிகைகளை பண்ணையை சுற்றி வளர்க்கலாம். மாலை நேரங்களில் வேப்பிலை, நொச்சி இலை மற்றும் சாம்பிராணி புகையிடுவது கொசு மற்றும் ஈக்களின் தொல்லையை குறைக்கும். பொடித்த வேப்பிலை, வேம்புப்பட்டை அல்லது வேப்பம் பின்னாக்கை சாணக்குவியலில் நன்கு கலந்து பயன்படுத்தலாம். இது நோய் கிருமிகளையும் ஈக்களின் இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது. உரக்குழியில் வேப்பில் நொச்சி இலை, சுண்ணாம்பு, மரச்சாம்பல் ஆகியவற்றை இடைவிடாது சேர்ப்பது துர்நாற்றத்தையும் கிருமிகளின் வளர்ச்சியையும் குறைக்க உதவும். சாணக்குவியல், கழிவுநீர் கால்வாய் மற்றும் கழிவு சேமிப்பு பகுதிகளில் வேப்பெண்ணெய் கரைசலை தெளிப்பதன் மூலம்

0: பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை தடுக்கலாம். கொட்டகை நுழைவாயிலில் குழம்பு குளியல் தொட்டியை அமைத்து அதில் கால்நடைகளை அன்றாடம் அல்லது தேவைக்கேற்ப நடக்க செய்வது நல்லது. பாரம்பரியமான வேப்பிலை, மஞ்சள் மற்றும் உப்பு சேர்த்து தயாரித்த கரைசல் குழம்புகளை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. நோய் பரவியுள்ள சூழலில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி அங்கீகரிக்கப்பட்ட கிருமிநாசினி கரைசல்களை பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியமான கால்நடைகளும் அதிக உற்பத்தி திறன் கொண்ட பண்ணைகளும் உருவாக வேண்டுமெனில் நோய் ஏற்பட்ட பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் தடுக்கும் பண்ணை சுகாதார மேலாண்மைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய வேப்பிலை, நொச்சி, மஞ்சள், துளசி, பூண்டு, எலுமிச்சைப்புல் போன்ற மூலிகைகள் வெறும் பாரம்பரிய நம்பிக்கைகள் அல்ல. அவை கிருமிகளை எதிர்க்கும், பூச்சிகளை விரட்டும், துர்நாற்றத்தை குறைக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும். எனவே ஒவ்வொரு கால்நடை மற்றும் கோழி பண்ணையிலும் மூலிகை அடிப்படையிலான சுகாதார மேலாண்மை ஒரு அன்றாட நடைமுறையாக மாற வேண்டும். குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தையும் பண்ணையின் லாபத்தையும் பாதுகாக்கும் சிறந்த வழி இதுவே. விவசாயத்தில் அதிக அளவு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது உடனடி தீர்வாக தோன்றலாம். ஆனால் அதன் நீண்டகால விளைவுகளை நாம் சிந்திக்க வேண்டும். மண், நீர், காற்று ஆகியவை மாசுபடுவதுடன் நன்மை செய்யும் பூச்சிகளும் அழியக்கூடும். மேலும் சில தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் மருந்துகளுக்கு எதிர்ப்பு திறனை பெறுவதால் பிரச்சனை மேலும் தீவிரமாகலாம். இதற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றலாம். வயலில் பூச்சிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து கண்காணித்தல், இயற்கை எதிரிகளை பாதுகாத்தல், தேவையான இடங்களில் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்துதல், பயிர் சுழற்சி செய்தல் போன்ற அணுகுமுறைகள் நலமான விவசாயத்திற்கு உதவும். நல்ல பூச்சிகளை காப்பது என்பது பூச்சிகளை மட்டும் காப்பதல்ல, விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 69 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 61 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 29% முதல் 59% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மு. நாசிகா லட்சுமி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். சிறுதானியங்கள் வெறும் உணவு அல்ல, அவை ஒரு மருந்து உணவு. நவீன நோய்களுக்கு இயற்கையான தீர்வாக விளங்குகின்றன. இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும். குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளது. உடலில் அலர்ச்சியை குறைக்கும். சில சிறுதானியங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டவை. வாரத்தில் 3 முதல் 4 நாட்கள் கஞ்சி, தோசை, இட்லி, உப்மா, புட்டு, அடை போன்றவை சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியம் பெரிதும் மேம்படும். நம் முன்னோர்கள் தினசரி உணவில் சேர்த்த இந்த சிறுதானியங்களை மீண்டும் நம் தட்டில் கொண்டு வருவோம். ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வுக்கு இதுவே சிறந்த வழி. நன்றி.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என்னுடைய பெயர் மு. நாசிகா லட்சுமி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
4: அன்பான நேயர்களுக்கு இனிய சூழல் வணக்கங்கள். குஜராத் மாநிலம் பதான் புதைபொருள் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நல்ல சிற்பம். அந்த சிற்பத்தில் ஒரு பெண் மரத்தை தழுவியபடியும் அருகில் கையில் கோடாலியுடன் ஒரு காவலாளி நிற்பது போலவும் இருக்கும். இது சூழல் காக்க நடந்த பெரும் தியாகிகளின் உண்மை சம்பவத்தை ஒட்டிய ஒரு சிற்பம். ஆம், ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் சமஸ்தானத்தில் அமைந்த இயற்கை வளமிக்க கிராமம்தான் ஜெயஜோதி. அந்த ஊரில் உள்ள மக்களின் குலகுருவான ஜம்போகி என்றவரின் போதனையில் அந்த கிராமத்தில் உள்ள மரங்களையெல்லாம் நேசித்து பாதுகாத்து வருகின்றனர் அக்கிராமத்து மக்கள். அந்த சமஸ்தான அரசனின் அரண்மனைக்கு பொருள்கள் செய்ய மரங்கள் தேவைப்படுவதால் மரங்களை வெட்டி கொண்டு வருமாறு ஆணையிடுகிறான் மன்னன். அரசனின் ஆட்கள் மரங்களை வெட்ட கோடாரிகளுடன் கிராமத்தில் நுழைகின்றனர். அங்கே அமிர்தா தேவி என்ற பெண்ணின் தலைமையில் மக்கள் திரண்டு அந்த மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கின்றனர். இந்த மரங்கள் எங்களின் தாய் தந்தையர், எங்கள் உறவு, குடும்ப அங்கத்தினர்கள். இவற்றை நாங்கள் ஒருபோதும் வெட்ட அனுமதிக்க மாட்டோம். இது அமிர்தா தேவி. அரச ஆணையை மீறுவது அரச குற்றம். மரங்களை வெட்ட அனுமதியுங்கள், இல்லையேல் மரங்களுக்கான அபராதத்தை செலுத்தி மரங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது அரசனின் தலைமை காவலாள். நாங்கள் வளர்த்த எங்கள் மரத்திற்கு அபதாரம் செலுத்த மாட்டோம். இது அமிர்தா தேவி. அரசனுக்கு செய்தி செல்கின்றது, நமக்கு அந்த மரங்கள் தான் வேண்டும். நாட்டின் மரங்கள் அனைத்தும் அரச சொத்து. தடுப்பவர்களின் தலையை எடுத்தாவது மரங்களை வெட்டி கொண்டு வருக. இது அரச ஆணை. இந்த அரச ஆணையும் மக்களுக்கு சொல்லப்படுகிறது. மக்கள் அனுமதிக்கவில்லை. அமிர்தா தேவி தலைமையில் அங்கிருந்த 362 மரங்களையும் கட்டி அணைத்தபடி மக்கள் ஒன்றுபடுகின்றனர். மீண்டும் தலைமை காவலாளி கேட்கிறார், மரமா, அபராதமா, உயிரா? அமிர்தா தேவி தலைமையில் ஒருமித்த குரல் எழுகிறது, ஆம், எங்களுக்கு மரங்கள் தான் வேண்டும் என. மரங்களுக்கு பதிலாக என் தலையை தருவேன். இது அமிர்தா தேவி. அரச ஆணை நிறைவேற்றப்படுகிறது. அமிர்தா தேவியின் தலை மட்டுமல்ல, உடன் மரம் தழுவிய அந்த 362 மரத்தாயின் மானமுகு புதல்வர்களுடன் சேர்த்து அனைவரின் கரங்களும் தலைகளுடன் துண்டிக்கப்பட்டு மரங்களின் வேர்களில் இரத்தம் உறைந்தது. இது சூழல் வரலாற்றின் ஒரு கருப்பு நாள். இந்த மரங்களை தழுவும் நிகழ்வுதான், அதில் வந்த பெயர்தான் சிப்கோ. அதாவது சிப்கோ என்றால் தழுவுதல் என்று பொருள். இதைத்தான் நம் சூழல் தந்தை சுந்தர்லால் பகுகுணா அவர்கள் தனது பசுஞ்சிலுவு இயக்கத்திற்கு சிப்கோ என்று பெயரிட்டார். பின்னாளில் அது பெரும் இயற்கையாக்கும் இயக்கமாக மாறியது. ஆம், மரங்கள் காத்த அமிர்தா தேவி நம் தெய்வம். உடனுயிர் நீத்த 362 பேரும் பெரும் சூழல் தியாகிகள். அவர்கள் விட்டு சென்ற பாதை காப்போம், மரங்களை காப்போம். ஆம், சூழல்தான் மிகப்பெரியது. நன்றி, வணக்கம்.
2: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேர்களை நேரம் காலை 7 மணி நாம் இணையம் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. நம்ம நிகழ்ச்சியில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களையும் அள்ளித்தர நான் ரெடியாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தான் இது, தொழில் தொடங்குவோம். உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்களை யாருக்காக தர காத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம்.
2: இன்று பெண் தொழில் முனைவோருக்கான உதவி மற்றும் மேம்பாட்டு திட்டம் TREAD என்று இந்த திட்டம் சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இத்திட்டமானது பெண் தொழில் முனைவோருக்கு பயிற்சி வழங்குதல், கடனுதவி கொடுத்தல், தொழில் தொடங்கிய பின் மார்க்கெட்டிங் செய்வதற்கான ஆலோசனை போன்றவற்றை அடங்கியதாகும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும் NGOக்கள் மூலமாக இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 30% தொழில் முனைவோர் போட வேண்டும். மீதி 70% சுயதொழில் தொடங்க கடனாக வழங்கப்படுகிறது. விவசாயம் இல்லாத நடவடிக்கைகளுக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும். காரணம், சில திட்டங்களில் விவசாயம் சார்ந்த, தோட்டக்கலை சார்ந்த போன்ற தொழில்களுக்கும் கடன் வழங்கப்படுகிறது. ஆனால் இத்திட்டமானது பெண்களுக்கு மட்டும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அந்த துறை எந்த எதில் பயிற்சி பெற்றார்களோ அந்த தொழிலில் கடன் மானியம் வழங்கும் திட்டமாகும். வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 70% வரை குறைந்த வட்டியில் கடனாக வழங்கும். மகளிர் தொழில் முனைவோர் சிறப்பு திறன் மற்றும் தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு பயிற்சி EDP என்று அழைப்பார்கள். எப்படி தொழிலை தொடங்குவது, எப்படி திறமையாக அதை நடத்தலாம், எப்படி கணக்கு வழக்குகள் வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய EDP பயிற்சியை முதலில் அளிக்கிறார்கள். இந்த பயிற்சியை அளிப்பதற்காக இதற்கு ஏற்பாடு செய்கின்ற NGOவுக்கு ₹1,00,000 வரை மானியமாக வங்கிகள் வழங்குகின்றன. இக்கடன் பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். விவசாயம் இல்லாத சிறு குறு நடுத்தர நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்திய அரசு சிறு குறுந்தொழில்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பம் NGO என்று சொல்லக்கூடிய அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் அல்லது சுய உதவி குழுக்கள் மூலம் அனுப்பப்பட வேண்டும். திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு அடையாள அட்டை, பான் கார்டு, வணிக பதிவு சான்று, அதாவது சிறு தொழிலாக பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லது வணிகம் ஆக ஒரு GST பதிவு போன்ற பதிவு எண்களை பெற்றிருக்க வேண்டும். 3 வருடங்களுக்கு கணக்கு வழக்குகள் எழுதி அதனுடைய பதிவேடுகளை சமர்ப்பிக்க வேண்டும். அத்தோடு என்ன செய்ய போகிறோம் இக்கடன் திட்டத்தில் என்பதற்கான ஒரு முழுமையான திட்ட அறிக்கையை சுய உதவி குழுக்கள் மற்றும் NGOக்கள் மூலம் அல்லது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் அனுப்பப்பட வேண்டும். NGO தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழு விவரத்தையும் கொண்டு ஒரு திட்ட முன்மொழிவினை தயாரித்து ஒப்புதல் மற்றும் கடன் பெறுவதற்காக சிட்பி எனப்படும் இந்திய அரசின் வங்கிக்கோ அல்லது நபார்டு எனப்படும் இந்திய அரசின் வங்கிக்கோ அல்லது அரசின் ஆதரவு பெற்ற அரசுக்கு சொந்தமான வணிக வங்கிகள், தனியார் வங்கிகளுக்கு அனுப்பி கடன் பெற்றுத்தரும். இதை பற்றிய முழு விவரங்களை மகளிர் தொழில் முனைவோர் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த தொழில்களுக்கு கொடுக்கிறார்கள், எந்தெந்த தொழில்களுக்கு கிடைக்காது, எவ்வளவு வட்டி விகிதம், அந்த திட்ட

0: என்னென்ன இயந்திரங்கள் வாங்கலாம், அந்த இயந்திரங்களை எங்கே பெறுவது, தன் கையிலிருந்து எத்தனை சதவீதம் முதலீடாக போட வேண்டும், மீதி வாங்கிய கடனை எவ்வளவு காலத்தில் திருப்பி செலுத்தலாம் என்பது போன்ற முழு விவரங்களை தெரிந்து கொண்டுதான் இந்த துறையிலே கடன் பெற இறங்க வேண்டும். இதற்கு மாவட்ட தொழில் மையங்கள், தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் திட்ட அலுவலகம் என்று கலெக்டர் ஆஃபீஸிலோ அல்லது கலெக்டர் ஆஃபீஸுகளுக்கு அருகிலோ வைத்திருப்பார்கள். அதுபோல் மாவட்ட தொழில் மையங்களும் கலெக்டர் ஆஃபீஸ் காம்பவுண்டிலோ அல்லது வேறு எங்கோ ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறது. அவர்களை போய் கேட்டாலும் இதுக்குரிய இந்த ட்ரெட்டு திட்டத்தை பற்றிய முழு விவரங்கள் சொல்வார்கள். அல்லது www.dcmsme.gov.in அல்லது www.treadscheme.gov.in இந்த ரெண்டு வலைத்தளங்களை போட்டாலும் இந்த கடனுதவி பற்றிய முழு விவரங்களை அறியலாம். இந்த கடனுதவி பெண்களுக்காக வழங்கப்படுவதால் ஆண்கள் விண்ணப்பிக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆண் ஒரு தொழிலை தன் குடும்ப தொழிலாக செய்ய வேண்டும் நினைத்தால் அதை அந்த பெண்களுடைய பெயரிலே தொடங்கி அந்த அந்த அதற்குரிய லைசன்ஸ் எனக்கூடிய சிறு தொழில் பதிவு, ஜிஎஸ்டி நம்பர், இதர உள்ளாட்சி அமைப்புகளுடைய பதிவு எண்களை அந்த பெண் பெயரிலே வாங்க வேண்டும். வாங்கி ஒரு 3 வருடங்கள் சரியாக லாபகரமாக நடத்த வேண்டும். அந்த லாபகரமாக நடத்திய அந்த முழு கணக்கு வழக்கு ஒவ்வொரு வருடமும் வருடாந்திர கணக்கு முடித்து ஒரு பேலன்ஸ் ஷீட் என்று தயாரிப்பார்கள் ஒவ்வொரு நிறுவனமும். அதனுடைய 3 ஆண்டு காலத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் வேண்டும். அப்படியானால் இன்று தொடங்கி நாளையே கடனுதவி பெற முடியாது. இத்தொழிலை தொடங்கி சிறப்பாக நடத்திய பின்பு 3 வருடத்திற்கு பின்பு அதை பெரிதாக்குவதற்கும் அதற்குரிய இயந்திரங்களையோ அல்லது மற்ற வாகனங்கள் பெறுவதற்கோ அல்லது நடைமுறை மூலதனத்திற்கோ இக்கடனுதவியை பயன்படுத்தி பெண்கள் முன்னேறலாம். ஒரு அருமையான திட்டம். இந்தியா முழுவதும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துகிறது. ஒவ்வொரு குழுக்களுக்கும் அல்லது இந்த மாவட்ட தொழில் மையங்கள், என்ஜிஓக்கள் என்று சொல்லக்கூடிய அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கும் இந்த திட்டத்தினுடைய முழு விவரம் தெரியும். அங்கே அறிந்து அவர்கள் மூலம் விண்ணப்பித்து தொழில் தொடங்கி தொழிலை விரிவாக்கி அதற்குரிய பல பயிற்சிகளை பெற்று முன்னேறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்புள்ள திட்டம். இத்திட்டத்தை ஒவ்வொரு மகளிர் தொழில் முனைவோரும் பயன்படுத்தி முன்னேற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார். பெண்களுக்கு இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குதா, சூப்பரான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நேரில் இதை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இதை கேட்டதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் வந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் தொழில் தொடங்க இருக்கிறேன், இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு கடன் நமக்கு தேவைப்படுது, அந்த உதவிக்காக நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9443360794 அப்படின்ற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க, இல்லையா கடிதம் மூலமாக கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நிலைய இயக்குனர், தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம் அப்படின்ற இந்த நம்பருக்கு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிறோம் சூப்பரான பாடல், தசவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: செல்வம் எப்போதுமே ஒருவரிடம் நிலைத்து நிற்கும் தன்மையுடையது அன்று. அதனால்தான் அதை செல்வம் என்பார் பெரியோர். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு சென்றுவிடும். இதை உணர்ந்து, மானிட வாழ்க்கையின் உண்மை தன்மையை உணர்ந்து, நிலையாமை தத்துவத்தை தெரிந்து செயல்பட்டால் எஞ்சான்றும் அல்லல் பட வேண்டிய அவசியம் இருக்காது. வண்டியின் சக்கரம் மேலே செல்வதும் கீழே விழுவதும் இயல்பு. அதுபோல செல்வமும் பலர் கைக்கும் கைமாறும். கைக்கு கைமாறும் பணமே உனை கைப்பற்ற நினைக்குது மனமே என்பது கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல். அதுபோல செல்வம் காற்றடித்தால் மேலே இருக்கின்ற பனித்துளியானது கீழே விழுந்து விடுவது போல், செல்வம் வாழ்க்கை சுழற்சியில் எந்த நேரத்திலும் மாறக்கூடியது. எனவே செல்வம் நம்மிடம் இருக்கும் போதே அறப்பணிகளை செய்துவிட வேண்டும். நாம் ஈட்டிய செல்வம் நம்முடன் இறுதி வரை வராது. நாம் செய்யும் நல்லறங்கள் மட்டுமே நமக்கு எதிர்காலத்தில் துணை நிற்கும். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் நிலையாமை தத்துவத்தை சொல்லும் பொழுது, அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் என்று சொல்லுவார். அதாவது நம்மை வந்தடையும் செல்வம் நிலை அற்றது என்பதை உணர்ந்து அச்செல்வத்தை கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். செல்வம் நிலைக்காத தன்மையுடையது. அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்பொழுதே அழியாத அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்பது கருத்து. அதாவது செல்வம் தன்னிடம் இருக்கும் பொழுதே அச்செல்வத்தை நன்மை தரக்கூடிய அறச்செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது வள்ளுவம் சொல்லுகின்ற அறம். நாலடி என்ற நூலிலே, அறுசுவை உணவு அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசுவை நீக்கி உண்டாரும் வரிஞ்சராய் சென்று இறப்பர் ஓர் இடத்து கூழ் எனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்று அன்று என்பார் நாலடி. அதாவது அறுசுவை மிக்க உணவை மனைவியானவள் உணவையும் அன்பையும் ஒன்றாய் கலந்து ஊட்டும் பொழுது ஒரு பிடி உணவை உண்டவன் மறுபிடி உணவை தவிர்த்து மறுத்த மிகப்பெரிய செல்வமுடையவனாக இருந்தாலும் கூட காலச்சூழலிலே வறுமையுற்று கூழுக்காக ஒவ்வொருவரிடமும் சென்று யாசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆதலினால் செல்வம் நம்மிடையே இருக்கும் பொழுது அறத்தை செய்ய வேண்டும். செல்வமானது நமக்கு மட்டுமே சொந்தமானது, நம்மிடமே இருந்துவிடும் என்று எண்ணி ஏமாந்து விடாதீர்கள். உலகத்து மக்களே, செல்வத்தின் நிலைமையாமையை உணர்ந்து அந்த இன்றே இன்னே நற்காரியங்களை செய்துவிடுங்கள் என்று சொல்கிறது நாலடியார். திருமந்திரத்திலே ஒரு பாடல், தேனுக்காக மனமிக்க மலர்களை தேடி அலைந்து அவற்றில் கிடைக்கின்ற தேனை கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி மரக்கிளையில் கொம்பில் வைத்து தேனடையாக காக்கும் தேனீக்கள். அந்த தேனை தேனீக்கள் அனுபவிப்பது இல்லை, மாறாக வேட்டைக்காரர்கள் நெருப்பிட்டு அந்த தேனீக்களை விரட்டிவிட்டு தேனை கவர்ந்து சென்று உண்டு மகிழ்வர். இதை போலத்தான் மனிதர்களும் அரும்பாடுபட்டு செல்வத்தை சேர்த்து வைக்கின்றனர். மரணிக்கும் போதோ அல்லது நயவஞ்சகர்களின் சூழ்ச்சியினாலோ அவர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் அச்செல்வத்தை அனுபவிக்க முடியாமல் இழந்து தவிக்கின்றனர் என்பதனை, ஈட்டிய தேன் பூ மனம் கண்டிறது அமுதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி திறந்திட்டது.

0: வழியார் கொல காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே என்கிறது திருமந்திரம். ஆக இந்த நிலையாமையானது செல்வமானது எப்பொழுதுமே எவரிடமே நிலைத்து நிற்பதில்லை என்பதனை மனிதன் உணரத் தலைப்படுவானேயானால் அவன் வாழ்க்கை வாழ்க்கை வளமாகும், அவன் வசப்படும். நாளை சந்திப்போம்.
1: கலப்பு

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்லை நேரம் காலை 7:25. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆங்கிலம் மூலமாக முத்தையா. இங்கிலீஷில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், இங்கிலீஷில் என்னை ஃப்ளூவெண்ட்டாக பேசணும். உடனே அப்போ உடனே ஒரு கேள்வி கேட்பேன், ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது அப்படின்னா என்ன? ஃப்ளூவன்சி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, ஃப்ளூவன்சினா என்ன சார்? ஃப்ளூவன்சி அப்படின்னா சரளமாக பேசுறது அப்படிம்பாங்க. அப்போ நான் கேட்பேன், சரி அதை விட்டுருங்க, சரளமாக பேசுறதுனா என்னன்னு சொல்லுங்கள். இங்கிலீஷில் ஃப்ளூவன்சிக்கு சரளமானு சொல்லிட்டீங்க, சரளமாக அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? சரளமாக அப்படின்னா அப்போ தான் யோசிப்பாங்க, சரளமானா ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது அப்படின்னா சரளமாக பேசுறது, சரளமாக பேசுனா ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது, ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியாது. அப்போ ஃப்ளூவன்சி அப்படின்னா என்ன? என்னன்னே தெரியாமல் ஒரு கடைக்கில் போய் நீங்கள் எனக்கு ஒன்று வேணும் கொடுங்க நான் வாங்க முடியுமா? முதல்ல என்னன்னே தெரியாமல் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண முடியுமா? இதை நான் அடையணும், இந்த விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? அது தெரியாமல் தான் நம்ம ஊர் போகிறோம் ஃப்ளூவன்சினா என்னன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நான் முதல் நாள் ஒரு டெஃபினிஷன் கொடுப்பேன், அது பின்னாடி வர காலத்தில் வேறு டெஃபினிஷன் கொடுப்பேன். முதல்ல நான் சொல்லக்கூடிய டெஃபினிஷனை ஃப்ளூவன்சி அப்படின்னு சொன்னால் ஸ்பீடு தான். நீங்கள் எதாவது எத்தனையோ இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்க, எத்தனையோ இங்கிலீஷ் படத்தில் வந்து யாராவது ஸ்லோவாக பேசுகிறாங்களா? ஐயோ இவருக்கு புரியாமல் போயிருமே, ஸ்லோவாக யாராவது பேசுகிறாங்களா? யாருமே பேசுகிறதில்லை, எல்லாம் கடை கடை தான் பேசிட்டு போகிறான். ஏன்? இங்கிலீஷ் இஸ் எ ஃபாஸ்ட் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜு ஸ்பீடாக தான் பேசுவாங்க, நம்ம தான் அதை புரியறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் சரிங்களா? அப்போ ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது ஸ்பீடாக பேசுறது, ஆனால் அதுக்காக முக்கிட்டு பேச முடியாது. ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரிடே அப்படிலாம் வந்து பேசணும் உடனே கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரிடே, அப்போ இதை சொல்ல சொல்ல தான் நம்ம லாங்குவேஜ் பாலிஷ் ஆகும். நீங்கள் பழைய காலத்து கோயிலில் பார்த்துருக்கலாம், இந்த கருங்கல் போட்டிருப்பான், போடும்போது பரபரம் தான் இருந்திருக்கும், நடந்து நடந்து தன்னாலேயே பாலிஷ் ஆகிற மாதிரி நீங்கள் பேச பேச இந்த விஷயங்கள்லாம் வந்து தன்னாலேயே நடக்கும். இந்த பாலிஷ் ஆகிறதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி பேசும்போது அது தன்னாலே அழகாகும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியவே வேண்டாம், தன்னாலே ஆயிரும், அவ்வளோதான் விஷயம். அதில் ஒரு ஆள் என்னோடய கிளாஸுக்கு வரார், கையில் ஒரு சூட் கேஸ் வச்சுருக்கார், அந்த பழைய கால ஜேம்ஸ் பாண்ட் ஜூஸ் கேட் சூட் கேஸ் மாதிரி. அப்போ அது ஓல்டு டைம், 28 வருஷம் முன்னாடி, நல்ல டையெல்லாம் கட்டி டக்கின் பண்ணி ஷூ போட்டிருக்காரு. நான் உள்ளே வந்தோடனே என்ன, எனக்கு அப்போ என்ன ஐடியானா, இப்படிலாம் இருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவர் நல்ல இங்கிலீஷ் பேசுவார், என்னோடய அறிவு அப்போ அவ்வளோதான், இப்படிலாம் இருந்தால் நல்ல இங்கிலீஷ் பேசுவார். உள்ளே வந்தார், சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, நான் வந்து மெடிக்கல் ரெப்பாக இருக்கேன் அப்படின்னாரு. மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இப்படி ஸ்டைலாக வந்துட்டு நம்மகிட்ட வராரு, ஒரு வேளை இந்த வடிவேலு மாதிரி நம்மளை வச்சு காமெடி கிமெடி பண்ண வராரோ அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா இப்படி இருந்தால் நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்கிறது தான் நான் அப்போதைய என்னோடய ஐடியா. கூட்டோடனே, சார் நீங்கள் யாருக்காக படிக்க வரீங்கன்னு கேட்டேன். அவர் இப்போ சொன்னார், நான் தான் படிக்கணும் அப்படின்னாரு. சார் உட்காருங்க சார் அப்படின்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறேன் அப்படின்னாரு. சின்ன கம்பெனியா பெரிய கம்பெனியான்னு கேட்டேன். இல்லை சார் நல்ல பெரிய கம்பெனி சார், நல்ல சேலரி அப்படின்னாரு. அப்போ நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட பேசும்போது இந்த மருந்தெல்லாம் வந்து தமிழில் சொல்லுவீங்களா, விளக்கம் சொல்கிறது, இல்லை இங்கிலீஷில் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன்னாரு. சரி சார், அப்போ ஏதாவது ஒரு மருந்து பற்றி நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல முடியுமான்னு ஒரு 2 நிமிஷம் ஆரம்பித்தார். ஆரம்பித்து 2 நிமிஷம் வெளுத்து வாங்கிட்டார். நான் கூட அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேச மாட்டேன். அப்போ முடிவே பண்ணிட்டேன், இருந்தாலும் நம்மளை பேசி முடித்ததும் நான் பிள்ளை பரிதாபமாக கேட்டேன், சார் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறீங்களே, ஏன் சார் என்கிட்ட படிக்க வரீங்க? அப்போ தான் சொன்னார், சார் இந்த மருந்தை தவிர வேறு எதுவுமே என்னால் இங்கிலீஷில் பேச முடியாது அப்படின்ட்டார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, சார் நல்ல ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்களேண்ணே, சார் 1 மாதம் ட்ரைனிங் சார், இதை கூப்பிட்டு ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க, நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லணும், சரியாக சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க, அதனால் அது மட்டும் படிச்சிடும் வேறு எதுவும் வரலை. அப்போ தான் எனக்கு வந்து கண் திறந்தது. என்ன அப்படின்னா ஃப்ளூவன்சிங்கிறது நம்ம வாத்தியார் சொன்ன மாதிரி இங்கே பாம்பே டெல்லியில் போய் தேடி படிக்கிறது இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் ஃப்ளூவெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். அதான் என்னோடய இப்போவும் நான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம இதில் இங்கிலீஷ் போயம் இருக்கும் இல்லையா, இந்த இங்கிலீஷ் போயம் இப்போ தமிழில் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் இங்கிலீஷ் போயம் ஞாபகத்துக்கில்ல, அகர முதல் எழுத்தாளம் ஆதிபகன் முதற்றே உலக சொல்கிற மாதிரி இந்த இதே ஸ்பீடில் நம்மளால் இங்கிலீஷ் போயமும் நம்மளால் கிளியராக சொல்ல முடியும் இல்லையா? எப்படி ஸ்பீடாக சொல்கிறோம்? ப்ராக்டிஸ். அப்போ ஃப்ளூவெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பத்திலே ஆயிடலாம், இங்கிலீஷ் படிக்கிறது பின்னாடி. நீங்கள் கார் ஓட்டுறது முதலே ஓட்டிடலாம், ஆனால் மெக்கானிசம் பின்னாடி படிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ளூவெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் நல்ல நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ உங்கள் இங்கிலீஷ் பாட புக்காக இருக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஏதாவது ஷார்ட் ஸ்டோரிஸ் படிங்க, அல்லது நாவல்ஸ் படிங்க. நாவல்ஸ் தான் என்னோடய எனக்கு பிடித்தமான சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாவல்ஸ் தான். டெய்லி வாசிங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வாசிக்கும் போது ஒரு 2-3 லைனை எடுத்துக்கிட்டு பாராமல் சொல்லி பாருங்கள். ஒரு 3 லைன் மனப்பாடமாக இருந்தால் பரவாயில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாம் லாங்குவேஜ் எல்லாம் மனப்பாடம் தான், யாரும் நம்மளாக கவிதையெல்லாம் முதலே எழுதிட முடியாது. ஆரம்பத்தில் அப்படி படித்து பாருங்கள், தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஃப்ளூவெண்ட் ஆகலாம். தேங்க்யூ.

7:34 ஆகிட்டிருக்குது. நேர்லே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சு இருக்கிறோம். பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். அடுத்ததான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகா

காமராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 22 ரூபாய், கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 18 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், முருங்கைக்காய் 34 ரூபாய், பெரிய வெங்காயம் 62 ரூபாய், சின்ன வெங்காயம் 78 ரூபாய், காராமணி 25 ரூபாய், கோவைக்காய் 35 ரூபாய், தேங்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இஞ்சி 60 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், கேரட் 56 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பீட்ரூட் 32 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியாக 240 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. பச்சை பட்டாணி 150 ரூபாய், சேம்பு 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 170 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாழைப்பழங்களில் செவ்வாழை கிலோ 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெர்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நேரில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தா சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் நலைப்பன் பிளாய் 102.6.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக இந்த வருஷத்துக்கான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் 2026 நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2022 இந்த மாதிரியான விருதுகள் கொடுத்துட்ருக்குறாங்க சுற்றுலாத்துறையோட எல்லா ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் சுற்றுலாவுடைய தொழில் முனைவோர்கள், ஹோட்டல் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. மொத்தம் 13 வகையான விருதுகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் விருப்பம் இருக்குது, நீங்களும் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதளம் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இணையதள முகவரி சொல்கிறேன், www.tntourismawards.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. 13 வகையான விருதுகள் இதுக்காக கொடுக்குறாங்க. அதாவது சிறந்த தங்குமிடம், சிறந்த ரெஸ்டாரண்ட், அப்புறம் சிறந்த படகு இல்லம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வர 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிங்க. இதுக்கான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ கேட்கலாமா சூப்பரான பாடல், கலகலப்பு 2 திரைப்படத்துலேருந்து?

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்லே வர 19ஆம் தேதி நம்மளுடைய திருநெல்வேலியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மூலமாக நடத்த இருக்கிறாங்க. வர 19ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் வச்சு நடக்க இருக்குது. இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா இருந்தால் கூட போதும், அதிலிருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் நிறைய வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம். ஆனால் நீங்கள் கலந்துக்க இருக்கிறீங்க அப்படின்னா www.tnprivatejobs.gn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், tnprivatejobs.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் கலந்துக்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இது பற்றின மற்ற விவரங்களையும் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும், வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேர்லே அடுத்ததாக ஒரு உற்சாகமூட்டும் சூப்பரான பாடலை தான் ஸ்ரீராம் குரலில் கேட்க இருக்கிறோம், கேட்டுட்டு வாங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான தகவலை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். எப்போதும் மின்சார வாரியம் சார்ந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நடக்கிறது வழக்கம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு விடுமுறை தினமாக இருக்கிறதுனால இன்னைக்கு கிடையாது. இதே போல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வள்ளியூர் கோட்டை அலுவலகத்திலையும், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிராமப்புற திருநெல்வேலி கோட்டை அலுவலகத்திலையும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் முற்பகல் 11 அளவில் மின்சார வாரியம் சார்ந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்க இருக்குது. இந்த வாய்ப்பை நேரில் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்துல இருந்து பாடலை தொடர்ந்து 8 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியும் கேட்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின்

திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் ஆற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV F-17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே. கேட்கலாம் வழக்கென்று வந்தால். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவது குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் 2005. இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுருக்கமாக டிவிசின்னு சொல்லுவாங்க. 2005. இது வந்து ஒரு குடும்பத்திற்குள் நடக்கும் அனைத்து வகையான வன்முறைகளில் இருந்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சிறப்பு சட்டமாகும். இது அக்டோபர் 26, 2006 முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. இது பெண்களை பாதுகாக்கக்கூடிய, அதாவது குடும்ப பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான சிறப்பு சட்டம். இந்த சட்டத்தின் மூலம் மேலும் வன்முறை நிகழாமல் தடுத்திட நீதிமன்றம் மூலமாக பாதுகாப்பு ஆணை பெறலாம். ஒரு பெண் வந்து திருமணமாகி கணவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த கணவர் வீட்டில் நடந்த கொடுமைகள், அந்த வன்முறைகள் மேலும் நிகழாமல் தடுத்திட, அதே போன்று சிலவங்களை வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவதை தடுத்தல் அல்லது மாற்று தங்குமிடம் பெற்றுத்தருதல், இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் முக்கியமான சங்கதிகள். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அதோடைய மருத்துவ செலவுகள் மற்றும் அன்றாட தேவைகளுக்கான பராமரிப்பு செலவுகளையும் பெற்றுக்கொள்ள இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. ஒரு பெண் அவளது திருமண வீட்டில் வசிக்கும் உரிமையை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. வன்முறையற்ற வீட்டில் வாழ பெண்ணுக்கு பாதுகாப்பு அளித்திடக்கூடிய சிறப்பு அம்சத்தை குறிப்பிட்ட விதிகளின் கீழ் இச்சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சட்டத்தில் உரிமை சார்ந்த மற்றும் குற்றம் சார்ந்த விதிகள் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் 60 நாட்களுக்குள் உடனடியாக உரிமை சார்ந்த தீர்வுகளை

0: முடியும். பாதிக்கப்பட்ட பெண்கள் தன்னுடன் குடும்ப உறவில் ஈடுபடும் எந்த ஆண் குற்றவாளி மீதும் இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம். கணவன் அவரின் உறவினர்களையும் மற்றும் ஆண் துணைவன் ஆகியோரையும் வழக்கில் பிரதிவாதிகளாக சேர்த்து தீர்வு காணலாம். இந்த சட்டத்தின் முக்கியமான அம்சங்கள்னு பார்க்கும்பொழுது, பிரிவு 17 கீழ் வசிக்கும் உரிமையை உறுதி செய்கிறது. இதன் மூலம் பொருளாதார வன்முறையை அங்கீகரிப்பதன் மூலம் பொருளாதார நிவாரணத்தை உறுதி செய்கிறது. வாய்மொழி மற்றும் உணர்ச்சி வன்முறையை அங்கீகரிக்கிறது. குழந்தையின் தற்காலிக பொறுப்பை வழங்குகிறது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட 60 நாட்களுக்குள் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஒரே வழக்கில் பல தீர்ப்புகள் வழங்கலாம். தரப்பினரிடையே மற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யலாம். மனுதாரர் மற்றும் பிரதிவாதி இருவருமே மேல்முறையீடும் செய்யலாம். இது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள். இந்த 2005 பெண்களின் பாதுகாப்பின் கீழ் சில தீர்வுகள் கிடைக்கின்றன. என்ன தீர்வுகள்னு பார்த்தா, பிரிவு 18 என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பு ஆணை. அது ஒரு பெண் வந்து அந்த வீட்டில் எந்த விதமான பயம் இல்லாமலும் அச்சுறுத்தல் இல்லாமலும் வசிப்பதற்கான ஒரு பாதுகாப்பு உத்தரவை பிரிவு 18 கீழ் பெறலாம். அதே மாதிரி பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னா, திருமணமான வீட்டில் வசிப்பதற்கான ஒரு உத்தரவு. அந்த பெண் வந்து திருமணமான வீட்டில் வீட்டை விட்டு வெளியேற்றப்படாமல் வசிக்கிறதுக்கான ஒரு இது கொடுக்கிறது. பிரிவு 20 வந்து தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பராமரிப்பு உள்ளிட்ட பண செலவு வகைகளை கொடுப்பதற்காக உத்தரவிடப்படும் ஆணைகள். பிரிவு 21 வந்து இந்த குழந்தைகளுடைய தற்காலிக பாதுகாப்பை பற்றி சொல்கிறது. பிரிவு 22 வந்து பாதிக்கப்பட்ட பெண் அவர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடு பற்றிய ஒரு உத்தரவை பற்றி சொல்கிறது. அப்போ இந்த சட்டத்தின் மூலம் பெண்கள் வந்து, அதாவது திருமணமாகி சென்ற பெண்கள், அந்த வீட்டில் ஒரு சுதந்திரமாக வசிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சட்டம் ஏற்படுத்தி தருகிறது. இந்த குடும்ப வன்முறை சட்டம் 2005 கீழ் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் அல்லது குடும்ப வன்முறையில் ஈடுபட்ட மற்றும் அந்த மனதாருடன் குடும்ப உறவில் இருக்கும் ஆண்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய அரசால் பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பெண்கள் நீதிமன்றத்தை அணுகி சட்ட உதவிகளை பெறவும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் உரிய நிவாரணம் பெறவும் பாதுகாப்பு அலுவலர் உதவி செய்கின்றனர். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை காவல்துறையின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட இடங்களில் நிறைவேற்றுகிறார்கள். பாதிக்கப்பட்ட நபர் முதன்மை நீதிமன்றத்தில் அல்லது சேவை வழங்குபவரிடம் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் மனுவை தாக்கல் செய்வதற்கான வழிவகை இந்த சட்டத்தில் உள்ளது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் சேவை வழங்குபவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் நிவாரணம் கிடைப்பதில் அனைத்து பங்குதாரர்களுடனும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. சேவை வழங்குநர்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வன்முறை நடைபெற்ற அறிக்கையை தாக்கல் செய்யவும் அவர்களின் குழந்தைகளுடன் குறுகிய காலம் தங்கும் இல்லங்களில் தங்குவதற்கும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கும் உதவுகின்றன. அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வருமானம் ஆகியவற்றை பெற உதவும் வகையில் அவர்களுக்கு தொழிற்பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இந்த சட்டம் அதற்கான பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இன்று செயல்பட்டு வருகிறது. ஆகவே திருமணமாகி கணவன் வீட்டில் குடியிருக்கும் பெண்ணுக்கு கணவனாலோ அல்லது கணவன் வீட்டாராலோ எத்தகைய துன்புறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு அதே வீட்டில் வாழ்வதற்கு இந்த சட்டம் சிறந்த முறையில் வகை செய்கிறது. ஆகவே இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்துபவர்கள் தெளிவாக உண்மையான பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தால், தன் மீது எந்தவித குற்றமும் இல்லை என்று சூழ்நிலையில் தன்னை தேவையில்லாமல் துன்புறுத்துகிறார்கள் என்று தெரியும் பொழுது இந்த சட்டத்தை பயன்படுத்தி நிவாரணம் பெறலாம். ஆனால் பழிவாங்கும் எண்ணத்துடன் இந்த சட்டத்தை பயன்படுத்துவது என்பது விரோதமானது. நன்றி, வணக்கம்.
1: நேர்களை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேர்களை தொடர்வது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.
1: பரதநாட்டியத்தில் நான்கு வகையான அபிநயங்களில் ஆகாரி அபிநயத்தில் நவரசங்களில் ஒன்றான சோகரசத்தை சஞ்சாரியாக கையாள முடியும். ஸ்ரீமத் இராமாயணத்தில் விபீஷணர் உடன் பிறப்பென்ற பாசத்தால் நேசத்தால் உள்ளம் மருந்தி மனம் உருகி கண்ணீர் பெருகி தமையன் மேல் வீழ்ந்து அழுவாராயினார். அண்ணா நீ வீர உலகம் சென்றனையோ பிரம்மலோகத்தை அடைந்தனையோ திரு கைலாயத்தை அடைந்தனையோ அண்ணா நான் அன்று சொன்ன அறவுரைகளை

0: இப்போது எண்ணி பார்க்கின்றீரோ? என் அமுத சொல் அன்று உமக்கு நஞ்சாக இருந்தது. உன்னால் தீண்டப்பட்ட வேதவதி நெருப்பிடை வீழ்ந்து உன் குலத்தை அழிக்க சீதையாக பிறந்தாள். அவளை சிறை வைக்காதே என்று இடித்து கூறினேன். என் சொல்லை நீர் கேட்டீரில்லை. நஞ்சு உண்டவரைத்தான் கொல்லும், கண்டாரை கொல்லாது. ஆனால் சீதையாகிய நஞ்சு கண்ணால் கண்ட உன்னை கொன்றுவிட்டது. பிறர் மனை விளைவது பெரும் பாவம் ஆயிற்றோ? பெருந்தவம் செய்து பெற்ற செல்வங்கள் அனைத்தையும் பெண் ஆசையால் தொலைத்து விட்டாயே. கள் உண்டாரை மயக்கும், காமம் கண்டாரையும் தொட்டாரையும் மயக்கும் வலிமையுடையது. உன்னால் அசுர குலமே அழிந்துவிட்டது. இலங்கை அசுரர்களின்றி வெறுமையாகிவிட்டதே. சூர்பனகை கணவனை நீ கொன்றதை மனதில் உட்பகையாக கொண்டு சீதையின் அழகை உன்னிடம் சொல்லி குலத்தோடு உன் பழியை தீர்த்து கொண்டாள். நா தீயால் இங்கு குலம் அடியோடு அழிந்துவிட்டது. இனி எப்பிறப்பில் காணப்போகிறேன் என்று கூறி புலம்பி அழுதார். பின்னும் விபீஷ்ணர், அண்ணா, வீரர்களை தழுவிய நீர் பார் மகளை தழுவி பரிதாபமாக இறந்து கிடக்கிறீரே, உம்முடைய அவல நிலையை கண்டு கவலை அடைகிறேன் என்றான். ஜாம்பவான் விபீஷ்ணரை கண்டு அவருடைய கண்ணீரை துடைத்து, மதிநலம் படைத்த மா மன்னரே, இவ்வாறு நீர் புலம்புவது அறிவுடைமையாகாது. விதியை வென்றார் யார்? இவனுடைய விதி அவனை வேரோடு அழியச் செய்து விளையாடியது. ராமன், விபீஷணா, இந்த உலகம் அறத்தால் நிலை பெறுகிறது. அறம் வாழும், மரம் தாழும். ஏழைகள் அழுத கண்ணீர் செல்வத்தை அழிக்கும் ஆயுதமாகும். அரச வாழ்வில் இருக்கின்ற நீ ஏழை மக்களுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்ய வேண்டும். மக்களுக்கு நீ தந்தையும் தாயும் போல் நலம் செய்ய வேண்டும். நான் மன்னவன் என்ற எண்ணம் உன் மனதில் கடுகளவும் வரக்கூடாது. நீ மக்களுக்கு காவலாக இருக்க வேண்டும். மக்கள் நலத்தில் கண்ணும் கருத்தும் வைத்து மாட்சியுடன் ஆட்சி செய்ய வேண்டும். அரசாட்சியாக இருக்க வேண்டும். வாழ்க என்று கூறி வாழ்த்தினார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்களில் கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேரம் 8:31. கேட்டுட்ருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் பூ போல உருண்டையை சுற்றி விட்டு விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறாரே. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. சைகையில் அமர சொல்கிறார். ஒருவேளை மௌன விரதமாக இருக்குமோ? நல்லா, ஏன் திடீரென மௌன விரதத்தில் ஆழ்ந்து விட்டீர்கள்?
2: இந்த சுற்றும் பூமியை நினைத்துதான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மந்திரியாரே.
3: சுற்றி
1: வாய் பேசுகிறது. அப்படி என்றால் மௌன விரதம் இல்லை.
4: ஆமாம்மண்ணா, ஏன் திடீரென்று இந்த பூமி மீது தங்களுக்கு இவ்வளவு அக்கறை?
2: இந்த பூமி தானே நம் அனைவரையும் தாங்கி நிற்கிறது. பூமியின் எடையை விட மக்கள் தொகையின் எடை அதிகமாகி விட்டால் இந்த பூமி என்னவாகும்? வெடித்து சிதறி விடாதா?
4: ஆனால் அதற்கு பூமியின் எடையை விட மக்கள் தொகையின் எடை அதிகரித்தால் தானே பயப்பட வேண்டும்?
2: மந்திரியாரே, நீண்ட காலமாகவே எனக்கு ஒரு சந்தேகம் நிலவுகிறது. இந்த பூமியின் எடை எவ்வளவு இருக்கும்? இதை எப்படி கணக்கிட முடியும்? நமது எடையை எடை மிஷினில் ஏறி நின்று சரிபார்த்துக் கொள்ளலாம். ஆனால் பூமியை எந்த மிஷினில் ஏற்றி அதன் எடையை தெரிந்து கொள்ள முடியும்?
4: பூமியின் எடையை நேரடியாக எடை அளவிடும் எந்திரத்தில் அளவிட முடியாது. இந்த எண்ணிக்கை இயற்பியல் விதிகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இதற்கான பதில் நம் விஞ்ஞானிகளிடம் இருக்கிறது.
2: அப்படியா? விஞ்ஞானிகளுக்கு மட்டும் தான் தெரியுமா? பின்னர் எதற்கு உண்மை அரசவையில் வைத்திருக்கிறேன்? இது கூடவா உமக்கு தெரியவில்லை?
4: அதற்கென்ன மன்னா, அவர்களிடமிருந்து நாம் கற்றுவிட்டால் போயிற்று. விஞ்ஞானிகள் அதை பற்றிய தெளிவான புள்ளி விவரங்களை வழங்கியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி எடை 5.972 செக்ஸ்டிலியன் டன் ஆகும்.
2: அப்படி என்றால்
4: இது சுமார் 13.1 செப்டிலியன் பவுண்டுகள் இருக்கும். இந்த எடை எகிப்தின் பிரமிடுகளில் 13 குவாட்ரில்லியனுக்கும் அதிகமானதாக இருக்குமாம் மன்னா.
2: ஒரு பிரமிடின் எடை எவ்வளவு இருக்கும்?
4: ஒவ்வொன்றும் சுமார் 4.8 பில்லியன் கிலோகிராம் எடை கொண்டது மன்னா.
2: அடேங்கப்பா, இவ்வளவு எடையா? அது சரி மந்திரியாரே, ஏதோ பூமியினுடைய எடை இயற்பியல் விதிகளின்படி கணக்கிடப்படுவதாக கூறினீரே, அது எப்படி?
4: மன்னா, சர் ஐசக் நியூட்டனால் முன்வைக்கப்பட்ட ஈர்ப்பு விதி இந்த மதிப்பீட்டிற்கு அடிப்படையாக இருக்கிறது. பூமியின் எடை அதன் ஈர்ப்பு விசையின் விளைவை அடிப்படையாக கொண்டது. பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் எடை அளவிடும் போது பெறப்பட்ட புள்ளி விவரங்கள் ஒரே மாதிரி இருக்காது. ஏனென்றால் பூமியின் மேற்பரப்பு, மலைகள் மற்றும் கடல் மட்டத்தின் வடிவத்தை பொறுத்து ஈர்ப்பு விசை மாறுபடும். சில இடங்களில் எடை அதிகமாகவும் உணரப்படலாம்.
2: அப்படி என்றால் எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம். காலப்போக்கில் மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க பூமியின் எடையில் மாறுபாடு வராதா?
4: பூமியின் எடை காலப்போக்கில் சிறிதளவு மாறக்கூடும். இது தூசி, விண்வெளியில் இருந்து வரும் வாயுக்கள் அல்லது இயற்கை நிகழ்வுகள் காரணமாக இந்த மாறுபாடு ஏற்படலாம். இது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு சிறிய அளவிலான விளைவை ஏற்படுத்தும்.
2: ஓஹோ, பூமியில் உள்ள ஓர் வண்டியின் மேல் ஏற்றப்படும் பொருட்களின் அளவு கூடுதலாகும் போது அவ்வண்டியில் சேதம் ஏற்படுமே, அதுபோல பூமிக்கும் ஏற்படுமா?
4: ஆனா பூமியின் மேல் இருக்கும் மெல்லிய ஓட்டை கிரஸ்ட் என்கிறார்கள். இந்த கிரஸ்டின் மேல் தான் மலைகளும் கடல்களும் சிறிய பருக்கள் போன்று தோன்றும். அந்த பருவின் மேல் உள்ள சிறிய புள்ளி போன்ற ஊரில், அந்த ஊரில் உள்ள தெருவில், தெருவில் உள்ள வீட்டில், அந்த வீட்டில் உள்ள அறையில், அறையில் ஒரு மூலையில் உள்ள நாம் எந்த காலத்தில் பூமியை தாங்க முடியாத அளவுக்கு எடையை கொண்ட மக்கள் கூட்டமாய் மாறப் போகிறோம்.
2: அப்படி என்றால் மக்கள் தொகை பெருகாதா?
4: மன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தால் புவி மாசடையும். உணவு பற்றாக்குறை ஏற்படும். நீர் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை போன்றவை ஏற்படும்.
2: சரி, இதன் தொடர் விளைவாக என்னதான் நடக்கும்?
4: நோய்கள் ஏற்படும், வன்முறைகள் ஏற்படும், போர்கள் ஏற்படும். இதனால் மக்கள் தொகை குறைப்பு வேலைகள் தன்னாலேயே நடக்க துவங்கிவிடும். பூமியின் மொத்த பரப்பில் நீர் பரப்பு 71%, நிலப்பரப்பு 29%. அந்த 29-ல் 33% வாழவே முடியாத பாலைவனம், 24% வாழவே முடியாத மலைகள், மிச்சம் இருக்கும் 43% நிலத்தில் தான் எல்லா நாடுகளும் மக்களும் இருக்கிறார்கள். இதில் பொட்டிசல் போல மக்கள் பெருகினால் பெருகும் வேகத்திலேயே வாழ வழியின்றி அழிவுகளை தேடிக்கொண்டு மக்கள் தொகை தானே குறைய ஆரம்பிக்கும்.
2: அப்படி என்றால் நீர் கூறுவதை பார்த்தால் மக்கள் தொகை பெருக்கத்தால் பூமியின் எடை அதிகரிக்காது, பூமிக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிறீர்?
4: ஆமா.

0: எத்தனை கோடான கோடி மனிதர்கள் பிறந்தாலும் பூமி தாங்கிக் கொள்ளும். புதிது புதிதாய் உருவாகி மனித இனம்தான் அழியுமே அன்றி பூமியின் சுழற்சியில் அன்றாட செயல்பாட்டில் எந்த மாற்றங்களும் மக்கள் தொகையால் நிகழ்ந்து விடாது.
1: பூமி என்ன சுத்துது?
2: ஆமா, இந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கட்டும். தினசரி நாம் காஃபி குடிக்கும் இந்த நேரத்திலும் மாறுபாடு ஏற்படாது. ஒரு காஃபி அருந்து மீண்டும் விவாதத்தை தொடர்வோம். இன்றல்ல, நாளை.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா? சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா? பூதகியாக பணித்திடுவாயா? பாவை விரகம் பருகிடுவாயா? ஆயர்தம் மாயா நீ வா, ஆயர்தம் மாயா நீ வா, ஆயர்தம் மாயா நீ வா.

நேர்களே, இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா அப்படிங்கிற தகவல் தலைப்பில் தான் பேச இருக்கிறோம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நேர்களை தொடர்வது
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்டே போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினார், அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க.

0: இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடடா, போயும் போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சார். சரி, இன்னைக்கு யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்தார், கையில் பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்களாக தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் புறா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில் யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதோ பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த காலத்திலையும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலையும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு, அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்ணுறேன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
9: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: நேர்களை தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV F-17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 92.16 அடியாக உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காலை வணக்கம் நேர்களே. நேரம் 9:03. நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. சில நேரங்களில் மனசு சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கிறோம், சில நேரங்களில் மூளை சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கிறோம். மனசில் தோன்றிய எல்லா உணர்வையும் நம்பி எடுக்கக்கூடிய முடிவு சரியானது தானா, அல்லது நன்மை தீமை எதிர்கால விளைவுகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி அறிவின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறந்ததா அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி பேச போகிறோம் நிகழ்ச்சியில். திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கான தலைப்பு உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா. நேர்களே, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 04-6-2-2-5-6-1-1-3 மற்றும் 04-6-2-2-5-6-1-1-3-3 என்ற எண்களுக்கு இப்போ நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். முதல் நேயர் நம்ம நிகழ்ச்சியினுடைய வணக்கம்.
1: வணக்கம். மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ சார்.
0: சொல்லுங்க சார்.
1: பாத்தீங்கன்னா, அறிவு சார்ந்து இருக்கிற ஒரு சில நேரம் உணர்வுகள் நல்லது செய்யும், கேடுதல் செய்யும். உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்றாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அது ஒரு நன்மையாக இருக்கு. அதனால அறிவு சார்ந்த அறிவுனா பட்டறிவு, படிப்பறிவு மட்டுமல்ல, அந்த பட்டறிவு சேர்ந்து அறிவுபூர்வமான முடிவு வந்து அனைவருக்கும் ஒரு பயன்.
0: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
2: இனிய நாளை வணக்கம் மேம்.
0: வணக்கம், வாங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம். எப்பொழுதுமே உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முடிவு எடுப்பது ரொம்ப தவறு மேம்.
0: ஓகே,
2: அறிவு சார்ந்துதான் நம்ம முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எடுக்கணும் மேம்.
0: ஆனா நம்ம அவசரப்பட்டு உணர்வு சார்ந்து எடுத்துருவோம் இல்லையா? எப்பமாவது
2: என்ன மேம்,
0: உணர்வு சார்ந்து அவசரப்பட்டு என்னைக்காவது எடுத்துருவோம் இல்லையா?
2: ஆமா எடுத்துருவோம், ஒரு சில சமயம் எடுப்போம். அது ஒரு பெரிய டிராபேக் ஆக தானே மேம் அமையுது.
0: ஆமா, ஓகே. பின் விளைவுகளை நம்ம தான் சந்திக்க வேண்டியது இருக்கு.
2: உணர்ச்சி பெருக்கல, இவங்க கூட நான் பேசவே மாட்டேன், இவங்க கூட நான் இது மாதிரி பண்ணவே மாட்டேன்னு
0: எடுத்துருவோம்.
2: அதுக்கு பிறகுதான் தெரியும் நம்ம உணர்ச்சி பெருக்கல எடுத்த டிசிஷன் அப்படிங்கறது.
0: ஆனா
2: அறிவு சார்ந்து ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு

0: நிதானமாக நம்ம முடிவு எடுக்கும் பொழுது நிச்சயம் பரவாயில்ல, நம்ம எடுத்த டிசிஷன் தப்பா இல்ல இல்ல அப்படின்னு பல முறை நம்மளே பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிறைய ஒண்ணு சொல்லணும்னா மேம், உணர்ச்சி வசத்தால நம்ம முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தோம்னா பெரும்பாலும் தவறாகவும் நமக்கு வந்து பாதகமாகவும் முடியும். அறிவு சார்ந்த அந்த ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தோம்னா நம்ம முடிவு எடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம நினைச்சு கஷ்டப்பட மாட்டோம் தப்பான முடிவு எடுத்துட்டோமே, அது எல்லாருக்குமே நன்மை பயக்க கூடிய விதத்தில் இருக்கும். அதனால அறிவு சார்ந்த முடிவு எடுப்பது சூப்பரான ஒரு விஷயம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க்யூ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கு சார், நீங்க யார் பேசுறது?
2: கோரங்கடன்னு முத்தாசிரபதியில குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், சொல்லுங்க.
2: காரணம் என்னன்னா, மனது சார்ந்து முடிவு எடுக்கிறது உண்மையிலேயே ஈஸி தான். அதே நேரத்துல அறிவையும் பயன்படுத்தும்.
1: அறிவு
2: பயன்படுத்தாதான் அந்த முடிவு வந்து சரியாகவும் சேரும். மனசும் அறிவும் சேர்ந்தாதான் வாழ்க்கையில் விட்டு சொல்லி கொண்டு வாழ்க்கையோட பிரிவேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான இசையில் நரேஷ் ஐயர் மற்றும் உஜ்ஜயினியின் குரல்களில் பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேரம் 9:14. நேர்களை, இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க சார்.
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். எடுத்தாலுமே சில நேரங்கள்ல தவறாயிருது இல்லையா? அப்ப எதை பிளேம் பண்ணுவீங்க?
1: சில பேர் அதை தவறா நினைச்சுக்கிறாங்க. நமக்கு சரியும்
0: மத்தவங்களுக்கு. ஓகே ஓகே, சரி சரி சரி. அவங்களுடைய பார்வைக்கு அது தவறா இருக்கு, நமக்கு சரியா இருக்கு.
1: பார்வைக்கு அது தவறுன்னு படுது. ஆமா, அதுக்கு பின்னால நமக்கு பின்னால ஒரு பெரியவங்க வந்து எப்பா இதை அப்படி செய்யக்கூடாதுப்பா இதை இப்படி செய்யலாம்னா அவங்க அறிவுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி இருந்தா அது சொல்லுவாங்க. அதனால மனசுல நினைக்கிறத நம்ம அறிவுக்கு கொண்டு போறோம்.
0: சரி,
1: அதனாலதான் நம்ம சொல்லிக்கிறாங்க மனம் ஒரு குரங்குன்னு.
0: ஆமா, அது உண்மைதான் சார்.
2: உணர்வு
0: சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா? உணர்வா?
2: ஆமா, உணர்வு சார்ந்தது.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: உணர்வு உதவும் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்காக போயிட்டு அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு போகுது.
0: எப்படி எப்படி?
2: உணர்வு மூலியமாக தான் நம்மளுக்கு அறிவுக்கு போகுது.
0: சரி,
2: இந்த உணர்வு இல்லைனாக்கி நம்மளுக்கு வந்து அதுல அறிவு செயல்படாது.
0: உணர்ச்சி வசப்பட்டு சில வேண்டாத முடிவுகள் எடுக்கும் இல்லையா?
2: உணர்ச்சி வசப்படுறது அது வேற. உணர்ச்சி வசப்பட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கரெக்டான முடிவா தான் இருக்கும்.
0: எப்பவுமே அப்படி இருக்குமா? கரெக்டா?
2: ஆமா, எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். அது உணர்ச்சி வசப்படுறது வந்து நம்மளுக்கு முடியாத பட்சத்தான் அந்த உணர்ச்சி வசப்படுது.
0: சரி, அதனால இப்போ எது சிறந்தன்னு சொல்ல வரீங்க?

0: உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு தான்.
1: அது சிறந்தது சொல்ல வரீங்களா?
0: ஆமா கண்டிப்பா சிறந்தது.
1: சரி சார், ஓகே
0: அதுல
1: சார்.
0: வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடையாது.
1: ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன்மா.
1: சொல்லுங்க சார்.
2: அது ஆணும் பெண்ணும் இல்லாத வாழ்க்கை கிடையாதுமா.
1: ஓகே.
2: அகமும் புறமும் இல்லாத மொழி தமிழ் கிடையாதுமா. இப்படி பார்க்கும்போது உணர்வும் அறிவும் இல்லாத வாழ்வியல் இல்லமா.
1: ஓகே.
2: அப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் வாழ்வியல் செயல்பட்டாதான் அந்த காரியங்கள் வந்து நிறைவுக்குள்ள வரும். காரணம் என்னன்னா, உணர்வுங்கிறது தாய்மை வகைப்பட்டது, அறிவுங்கிறது தந்தை வகைப்பட்டது. ஈன்று புறந்தறுதல் என் தலை கிடையின்னு சொல்லி அருள் கொடுக்க சொல்றாங்க, அன்பை கொடுக்க சொல்றாங்க குழந்தைக்கு. சான்றோ நாக்குதல்ங்கிறது தந்தைக்கு கடனு, அறிவை புகத்த சொல்றாங்க பிள்ளைக்கு தந்தை மூலம். அப்ப ரெண்டு பேரும் அறிவும் அந்த ரெண்டு சேர்ந்து இருந்தாதான் அந்த அந்த செயல் திட்ட சிறப்படையும். ஆனா இதுல என்னன்னா, அடிப்படையில வந்து புரிதல் ஒன்றுங்கிறது அதுல நிலையில் படாம இருக்கு.
1: சரி.
2: அதே மாதிரி அந்த அறிவாகப்பட்டதும் ஆழமான அறிவாக இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த இடைஞ்சல்கள் வருது. இதே சமயத்துல உணர்ச்சின்னு ஒண்ணு வரும், உணர்வுங்கிறது வேற உணர்ச்சிங்கிறது வேற. உணர்ச்சி வகைப்பட்டு எடுத்தனாலதான் கோவலன் கொலைப்பட்டாங்கிறது காப்பி. அதுக்கப்புறம் அறிவு வயப்பட்டு இருந்தனால்தான் நீதி வென்றதுங்கிறத ஒரு நோக்கம். அதனால உணர்வும் அறிவும் ஒன்று சேர்ந்து செயல்படுறதா வெற்றிக்கு வழிவகுக்கு நல்ல செய்ய சொல்லி விடப்பட்ட வாய்ப்பு.
1: நன்றி சார், நன்றி, சூப்பரா சொன்னீங்க, நன்றி. நேர்களே, இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். சொல்லுங்கம்மா.
1: உணர்வுங்கிறது வேற, உணர்ச்சிங்கிறது வேற.
0: ஓகே.
1: உணர்ச்சிங்கிறது அவசரப்பட்டு முடிவு எடுக்கும். உணர்வு அப்படி இல்ல, அறிவுக்கு கொண்டு போய் சிந்திப்போம்.
0: சரி,
1: இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம முடிவு எடுப்போம்.
0: ஆராய்ச்சி பண்ணாலுமே இல்ல, ஆராய்ச்சி பண்ணாலுமே சில நேரங்கள்ல அந்த முடிவு தவறா முடியுது இல்லையா?
1: அது தவறா ஆகாது. அதனால அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்.
0: ஓகே.
1: அந்த டைத்துல கொடுத்து நம்ம சிந்தனை பண்ணினாக்கா அது முடிவு சிறந்ததா இருக்கும். இப்ப பள்ளிகள்ல சின்ன பசங்க கூட உடனே உணர்வு உணர்ச்சி வசப்பட்டு பல கிரிமினல் வேலைகளை பண்ணிடுறாங்க.
0: ஆமா ஆமா. ஓகே.
1: சின்ன வயசுலயே அவங்க உணர்ச்சி வசப்படுறதுனால தானே இவ்வளவு கஷ்டங்கள்.
0: ஓகே.
1: அது வீடுகள்ல பெரியவங்க பண்ற தப்புதான், அது சின்ன குழந்தைகளுக்கு பாடமா இருக்கு.
0: பெற்றோர்கள் நடந்துக்கிறத பார்த்துதான் பிள்ளைங்க வளருவாங்க. நேரம் வேணும், நேரம் தான் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்ப்பா. நான் திருப்பட மாவட்டம் பொன்னாப்பட்டில இருந்து பழனி ஐஸ்வரியும் நல்லா மாட்டீங்களா?
0: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கப்பா.
0: அருமையான
2: தலைப்பு.
0: என்ன சிரிப்பு?
2: என்னோட
0: பாட்டுக்கு ஒரு 10 புதுவா ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடுறோம், ஆனா அது எங்க இருந்து வருதுங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லையோ, அப்படி சொல்ல வரீங்களா? சரிமா சரிமா, நன்றிமா.
2: எந்த அறிவா இருந்தாலும் சரி, உணர்வு பூர்வமா இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற முடிவு ஒரு சிறந்த நல்ல முடிவா இருக்கணும், அதுதான் முக்கியம். அறிவு சார்ந்தது, அது உண்மைதான், அறிவு சார்ந்த முடிவா. ஏன்னா எதுவுமே நம்ம யோசிச்சு பண்ணணும். திட்டமிடல் முக்கியம், ஒண்ணு திட்டமிடல் முக்கியம் இருக்கணும்.
0: எடுத்தோம்
2: கவுத்தோம்னு இல்லாம நம்ம எந்த முடிவா இருந்தாலும் ஒரு யோசிச்சு ஒரு திட்டமிட்டு

0: சரியா தப்பான்னு நமக்கு ஒரு அது ஒரு ஆலோசனை நம்மளே பண்ணிக்கணும்.
1: ஓகே,
0: பண்ணிட்டு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த முடிவா இருந்தாலும் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும் இல்லையா?
1: சரிம்மா, சரிம்மா, நன்றிம்மா, நன்றி, நன்றி.
0: அதனால நம்ம அறிவு சார்ந்ததா இருந்தாலும் சரி, உணர்வு பூர்வம் வந்தாலும் நம்ம எடுக்கிற முடிவு ஒரு சிறந்த முடிவாகவும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை
1: யோசிச்சு எடுக்கணும். அவ்வளவுதான்மா சொல்றேன், யோசிச்சு எடுக்கமா அப்படின்னு சொல்றீங்க. சரிம்மா, நன்றிம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், வாங்க சார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆர் ஜே சந்தியா ஜெகன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி. சொல்லுங்க.
2: உணர்வு பூர்வமா அறிவு பூர்வமா? அறிவு இருக்கா உனக்கு?
1: அப்படி கேட்பாங்க. நானும் நிறைய வாட்டி யோசிச்சு பாத்திருக்கேன், நமக்கு இருக்கான்ட்டு. சரி இருக்கும், கடவுள் எப்படி வச்சிருப்பாருன்ட்டு ஒரு நம்பிக்கை தான்.
2: கூட அறிவு இல்லையாடா பையனி. அதே சமயத்துல உனக்கு கொஞ்சமா உணர்ச்சி இல்லாதவன் தண்ணி, என்னக்குனாலும் நீ கல்லு கணக்கா தான் இருக்க. அப்படியும் பேசுறாங்க, இப்படியும்
1: பேசுவாங்க. நாக்கு இருந்தா எப்படினாலும் பேசுவாங்க சார்.
2: எல்லாம் பேசணும் பாத்தீங்களா? அதாவது ரெண்டும் ரெண்டு ட்ராக்ல போற மாதிரிதான் நம்ம எங்க. அதுவும் ஆனந்த பூங்காட்டுல எங்களுக்கு எப்படிதான் தலைப்பு செலக்ட் பண்ணுவீங்களோ தெரியல. நல்லா செலக்ட் பண்றீங்க, வாழ்த்துக்கள்.
1: ஓகே, தேங்க்யூ சார்.
2: அதாவது உணர்வு வேணும், அறிவும் வேணுமா? ஆனா உணர்வு வந்து சில நேரம் நம்மள அறியாமலே உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது உணர்வுன்னு அப்படி கூட எடுத்துக்கிடலாம்.
1: சரி,
2: நம்முடைய அறிவு அது நமக்கு மட்டும் அவங்கள பகுத்தறிவு நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, எக்ஸ்ட்ரா உணர்வு. ஆனா உணர்ச்சிங்கிறது இது காமனா எல்லாத்துக்கும் உள்ளது, எல்லா ஜீவன்களுக்கும் உள்ள சேம உணர்வு உணர்ச்சி. ஆனா அறிவு வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே மனிதர்களுக்கு.
1: ஆமா,
2: அதனால நம்ம அறிவு பூர்வமா அதை முடிவெடுத்து அந்த உணர்வு பூர்வமான காரியத்தை நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி எடுக்கிறது தான் நல்லதுன்னு என்னுடைய கருத்தை பதிவு.
1: ஓகே சார், ஓகே, ஓகே, நன்றி சார், நன்றி, நன்றி. நேரில் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சின்ன பொண்ணுவின் குரல்களில் பாடல்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சோதரிக்கு பிடிமான காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
2: சொல்லுங்கள் சார்.
3: முடிவெடுப்பில் சிறந்தது அறிவுபூர்வமானதா இல்லை உணர்வுபூர்வமானதான் கேட்குறீங்க.
2: உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா?
3: அறிவு சார்ந்ததானுங்க.
2: ஓகே, ஏன் அப்படி சொல்றீங்க?
3: அதான் விளக்கணும். ஒருத்தரா ஒருத்தர் கிளம்பிட்டு வச்சுக்கல, டக்குனு எழுந்து வச்சுக்கல, அது உணர்வு பூர்வமா சிந்திக்கிறது எடுக்கிற முடிவு.
2: சரி,
3: ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க.
2: சரி,
3: இன்னொரு ஆள் வரணும். அதுக்கு என்ன வந்ததுனா, யாராவது சத்தம் போட்டு யாராவது வர சொல்லணும், மத்த அதுக்கு உண்டான வேலையை தான்
2: பண்ணுவோம். நிகழ்ச்சியை முடிச்சு வச்சுட்டீங்களே, சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லி.
3: நன்றி.
2: சூப்பர் சார், சூப்பர், நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம். சந்தியா ஜெகனுக்கு தேனி மாவட்டம் சின்னம்மா சசிகலா பேசுறேன்ப்பா.
2: சொல்லுங்கம்மா.
4: என்னப்பா இப்படி ஆனந்த பூங்காட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு எங்களை பூரா சிந்திக்க வைத்து குறைய வைக்குதுப்பா. நன்றிப்பா.
2: தேங்க்யூ. சொல்லுங்க.
4: நாம் எடுக்கக்கூடிய முடிவு வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது இல்லப்பா.
2: ஓகே,
4: அப்ப அந்த முடிவை எடுக்கும் போல அவசரப்படக்கூடாதுப்பா. யோசித்து உணர்ச்சிக்கு வந்து இடமே கொடுக்க கூடாதுப்பா. நம்ம அறிவுபூர்வமான சிந்தனை செஞ்சு நல்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுக்கு நல்லது கொடுக்குமா, இந்த முடிவு வந்து நம்ம வாழ்க்கையை உயர வைக்குமா, எதிர்மறையாக்குமா என்று யோசித்து ஆரம்பி பெற்ற நமக்கு சிறந்தது இல்லையாப்பா.
2: கண்டிப்பா.
4: உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பது எப்போதுமே எதிர்மறை விளைவத்தப்ப ஏற்படுத்தும். பின்னாடி என்ன செய்யணும் யோசித்து இப்படி முடிவு ஆயிடுச்சு அப்படின்னு மனச வருத்தம் அடைச்சேன்ப்பா. இப்ப திருமணம், படிப்பு சம்பந்தம், பணி சம்பந்தமாக வந்து முடிவெடுக்கும் போல வந்து உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாதுல்லப்பா. அது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கணும்லப்பா. அப்ப வந்து முடிவெடுப்பது வந்து உணர்வு சார்ந்ததா இருந்தா வந்து நம்மளுக்கு தீமை விளைவிக்கும், அறிவு சார்ந்ததா இருந்தா நம்ம யோசிக்க வைத்து வாழ்க்கையை வந்து அடுத்த அடிக்கு வந்து நகர வைக்கும்பா. வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி, நன்றிமா, நன்றி.

0: வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குருஜி பரமசிவானந்தம் நலமறியா.
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது எப்பவுமே நமக்கு வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தோணாது. அந்த உணர்வுகள்தான் நமக்கு முன்ன நிக்கும். அப்ப நம்ம யோசனை பண்ணுவோம், அறிவுபூர்வமா சிந்திக்கிறது வந்து நமக்கு வந்து பல்வேறு நன்மைகளை உண்டு பண்ணும், ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்க வைக்கும். இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா மனைவிதான் இருக்காங்க, ஒரு சாக்கு அடிக்குன்னு வைங்க, நம்ம ஆர்வ கோளாறுல ஒரு உணர்வு பூர்வமா போய் அவங்களை தொட்டக்கூடாது. ஒரு உலக்கை எடுத்து ஒரு அடி அடிக்க, அப்பதான் அந்த கரண்ட்ல இருந்து அவங்க தப்பிக்க
0: முடியும்.
1: அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஆடி கழிவுல ஒரு சாரி எடுத்துட்டு வந்தாங்க.
0: சரி,
1: எடுத்துட்டு வந்து எனக்கு அதை பிடிக்கல, ஒரு பட்டு சாரி எடுத்துட்டு வந்தாங்க, எனக்கு அதை பிடிக்கல.
0: சரி,
1: இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க கட்டி
0: கெட்ட போறது அவங்க தானே சார்,
1: கெட்ட போறது அவங்க, ரசிக்க போறது நான் தானே.
0: ஓ, அதனால சூப்பர்.
1: எப்படி இருக்கு அப்படின்னாங்க, நான் உடனே உணர்வு பூர்வமா நல்லா இல்லன்னு சொல்லிடக்கூடாது. உண்மையா அறிவு பூர்வமா சிந்திச்சு சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு
0: சொன்னேன்.
1: அதனால பிரச்சனை இல்ல.
0: புரியுது, புரியுது, இப்பதான் புரியுது எனக்கு.
1: உள்ள சொன்னோம்னா பிரச்சனை.
0: கண்டிப்பா கண்டிப்பா பரவாயில்ல. இன்னைக்கு ஒரே ஏதாவது கருத்தை விட இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு
1: இன்னைக்கு. அறிவுபூர்வமா சிந்திச்சாதான் நம்ம வந்து உலகத்துல வாழலாம்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது வீட்ல இருந்தே ஆரம்பிக்கும் நமக்கு, அப்படித்தானே, பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு. சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை கலந்துட்டு. நன்றி, நன்றி, நன்றி. நேர்லேயே தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் வைஷாலியின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. வணக்கம்
1: சந்தியா. ஜெகன் மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரங்குமுதாம் மூலகர் பட்டி, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். சந்தியா மேடம் குரலை கேட்டுக்க ரொம்ப நாள் ஆச்சு
0: சார். என்ன இப்படி சொல்லாதீங்க சார், போன வாரம் தான் வந்தேன்.
1: ஒரு வண்டிபாடு போகுது இறங்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணி கலங்கிருது.
0: சரி,
1: அப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அமைதியா இருந்தா தண்ணி தெளிவா இருக்கு. நம்ம உள்ளத்தை தெளிவா வச்சுக்கிட்டா எல்லா இடத்துலயும் வெள்ளலாங்கிறது என்னோட
0: கருத்து. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இனிப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். சொல்லுங்க சார்.
2: அதாவது நீங்க
0: உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா?
2: அம்மா, இரண்டுமே நம்ம அறிவு சார்ந்ததாம்மா, இரண்டுமே கலந்ததுதான்.
0: சரி,
2: நம்ம உடம்புல இருக்க அறிவு பூர்வமானதும் சரி, உணர்ச்சி ரெண்டுமே கலந்துதான் நம்ம கிட்ட இருக்கு. எது எந்த நேரத்துல முடிவு எடுக்கணும்ன்றது நம்ம கிட்டதான் இருக்கு.
0: சரி,
2: அதாவது எப்படி சொல்றன்னா, உணர்ச்சி என்பது அது வந்து தேகத்தினுடைய அறிகுறி. அறிவு சார்ந்தது என்பது நம்முடைய இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா அப்படின்றது, சிந்தனை செய்யலாமா சிந்தனை செய்யாமல் முடிவு எடுப்பதான்றது ஒரு இது. இப்படிப்பட்ட நிலையில வந்து இரண்டும் கலந்து நம்மிடம் இருக்கும் போது, அப்ப நம்ம சார்ந்திருக்கிற அந்த உணர்ச்சியா அந்த அறிவானும் போது சொந்த சிந்தனை பண்ணி உணர்ச்சி பூர்வமா ஒரு இது செய்யணும்னா தற்கொலை முடியலாம் அல்லது வேற வேகமான முடியும். ஆனா அறிவு சார்ந்து செஞ்சேன்னா அது நாளைக்கும் சரி என்றைக்கும் அது நிலைத்து நிற்குமா?
0: சரி சார், நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அவடானூர் ராமர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: அறிவுபுறமும் உள்ளதான் மேடம்.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
3: அப்படி இல்லனா மன்னிக்கோப்புல இருந்து அடிக்க போட்டுவாங்க.
0: சரி,
3: அந்த இதுதான் வரும். அந்த அறிவுபுறமா இருக்கவங்க வந்து சிந்திப்பாங்க.
0: சரி,
3: நம்ம செய்த தவறு
0: சரி கருத்தோடு சேர்ந்து இந்த எடுத்துக்காட்டுகளும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம நேயர்கள் சொல்றது, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கண்டேன் காதலை திரைப்படத்துல இருந்து வித்யாசாகரின் இசையில், ஹரிஹரனின் குரலில், நா முத்துக்குமாரின் வரிகளில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஆனந்த பூங்கா அற்ற நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
1: மும்பையில நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து சார்?
1: மும்பை, மகாராஷ்டிரா மேடம்.
0: பேர் சொல்லுங்க சார்.
1: மும்பையில நடராஜன்
0: பேசுறேன். நடராஜன், ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
1: இடம் வந்து, அதாவது ஒருத்தர் வந்து உணர்ச்சி பூர்வமான எடுத்த இந்த ஒரு டிசிஷன் வந்து அறிவுபூர்வமா எப்படி எப்படி எப்படி மாத்திக்கிட்டாங்கிறதுதான் இது இந்த கதை மேடம். அவர் வந்து இமயமலை சாரல போகும்போது குதிரையில போயிட்டு இருந்தார் மேடம். ஒரு கோவில் தரிசனம் முடிஞ்சு வரும்போது பாக்குறாரு, ரொம்ப ரொம்ப இடம் பாதாளமா இருக்கு. ஒரு குதிரைக்கார வந்து குதிரையை பிடிச்சிட்டு வந்தான். இவருக்கு வந்து நம்மள ஒரு ஆபத்துல பாதுகாக்கிறேன், 10,000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா கீழே வந்தோட கொடுக்க மனசு இல்லாம பெரிய பெரிய

0: தொகை கொடுக்காம இல்லாம வந்து கொஞ்சமா கொடுத்திருக்காரு.
1: சரி,
0: அப்ப இப்படி எல்லாம் வந்து மனம் மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறருக்கு உதவுறதுக்காக ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து எப்பெல்லாம் உதவ நினைக்கிறாரு அப்ப வந்து அந்த ட்ரஸ்ட்ல பணம் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்ப அந்த ட்ரஸ்ட்ல அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட்ல இருந்து எடுத்து பணம் உதவி செய்யும் போது அந்த பிரச்சனை அவருக்கு ஏற்படுறது இல்ல. இதுதான் கதை மேடம். ஆக்சுவலா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுங்கிறதா சொல்றேன்.
1: சரி,
2: நீங்க
1: எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா சார்?
2: சார்
1: சார் எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல நம்ம நிகழ்ச்சியில
2: பேசுறதுக்காண்டி சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம், இணைப்பு வந்தாச்சு. சொல்லுங்க சார்.
3: அறிவு தேவைதான்னா
1: உணர்வுபூர்வமா. சரி,
3: அறிவுபூர்வமா இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லல, அறிவுபூர்வமா அதையும் சேர்த்து நம்ம வந்து உணர்வுபூர்வமா
1: அறிவுபூர்வமா யோசிக்கிற நேரம் சில நேரம் அந்த அன்பு மனிதநேயம் எல்லாம் அடிபடுற கூடிய இதுவும் இருக்கும். நம்ம வந்து அறிவுபூர்வமா மட்டும்தான் யோசிப்போம் அதை. சரி,
3: உணர்வுபூர்வமா நம்மளுக்கு என்ன வேணும், என்ன நம்மளுக்கு தேவை அப்படிங்கறது உணர்வு உணர்வுல இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து அந்த அந்த முடிவோட சேர்த்து எடுத்தாதான் அனுபவ உணர்வு இருந்தாதான் நம்மளுக்கு வந்து எதுவுமே நல்லா இருக்கும். நான் சொல்றேன். நன்றி
1: நன்றி சார். நன்றி. உணர்வும் அறிவும் ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் தான். உணர்வை மட்டுமே வச்சு முடிவெடுத்தால் சில நேரங்களில் அவசரமாயிரும். அறிவை மட்டுமே வச்சு முடிவெடுத்தாலும் இந்த அன்பு மனிதநேயம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இழக்கக்கூடிய நேரங்கள் வரலாம். அதனால் மனசு சொல்கிறத கேட்டு அறிவால் அதை ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது தான் ஒரு சிறந்த முடிவு. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு நிமிஷம் வந்து நிதானமாக சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உணர்வுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும், நம்ம அறிவையும் நம்ம பயன்படுத்தணும். உணர்வு வழிகாட்டட்டும், அறிவு வழி நடத்தட்டும். நம்ம எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அதை அடுத்தவங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் பார்த்துக்கிறணுங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய், சந்தியாஜய்.

0: நேர்களை தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கத்தை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 92.16 அடியாக உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்லே நீங்கள் மறுபடியும் இணையிறீங்க நம்ம நிலைப்பண்பை 102.6. இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை கேட்கறதுக்காக நீங்கள் அழைக்கலாம் 0462-2565-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய முதலாவது நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம். சொல்லுங்க சுதா, முதல் நேரா வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, பாடல் சொல்லுங்க. குலைபா பாடல் நிச்சயமா கேட்டலாமா? நிகழ்ச்சியில இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றி.
1: சூப்பரான பாடல் தான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம். நம்ம மனம் விரும்புதையில் பொதுவாக ஜிகே கேள்விகள்லாம் கேட்குறோம் இல்லையா, அன்றைக்கும் நல்ல சூப்பரான கேள்விகள்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான சூப்பரான விளக்கமும் தயாராக இருக்குது. முதல் கேள்வி என்ன தெரியுமா? உலகத்துடைய மிக பெரிய பனி பாலைவனம் எது? இதுதான் நிகழ்ச்சியோட முதல் ஜிகே கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், கூடவே உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிச்சுருங்க. இப்போ கேட்கலாம் குலைபகாவளி திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: சூப்பரான ஒரு பெப்பியான பாடல் கேட்டுட்டு வந்துட்டோம். மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூட பேச இருக்கும் நீ. சரியான பதிலை சொல்கிறாங்களா கேட்டுருவோமா? வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் சென்னையிலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: விசுவாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணாண்டம்.
0: அந்த பாடல் நம்ம கேட்டுடலாம். ஜிகே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? நான் ஆப்ஷன் சொல்லட்டுமா? சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பனி பாலைவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஒன்று வந்து சஹாரா, இன்னொன்று அண்டார்டிகா. அண்டார்டிகா தான் சரியான பதில். நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: பொதுவாக நம்ம பாலைவனம் அப்படின்னு சொன்னாலே மணல் இருக்கக்கூடிய சஹாரா தான் நமக்கு ஞாபகத்துக்கே வரும். யாராக இருந்தாலும் முதல்ல எடுத்து பாலைவனம் எதுப்பா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டக்குன்னு சஹாரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொதுவாக பாலைவனம் அப்படின்னாலே அங்கே வந்து மலையோட அளவு குறைவு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த இடத்த பாலைவனம் அப்படின்னு வரையறுத்துருக்கிறாங்க. எங்கே பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது, எங்கே மலை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பிரித்து பார்க்கறது கிடையாது. பொதுவாக ஒரு இடத்துல வந்து மழை பெய்யக்கூடிய அளவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து பாலைவனமாக மாறிடும். அப்படி மழை அளவு குறைவாக இருக்கிற பிரதேசத்தில் ஒன்று தான் அண்டார்டிகா. அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம். அதுக்கு அடுத்து தான் சஹாராவே. அதனால் நம்ம தனித்தனியாக சொல்கிறப்போ சஹாரா அப்படிங்கிறது ஹாட்டான ஹாட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டார்டிகாவை போலார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இன்றைக்கி சூப்பரான ஒரு புது தகவலை கற்றுருக்குறீங்க. நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அடுத்த ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எல்லா பக்கமும் நம்ம கேட்குறோம் இல்லையா, ஏஐ ஏஐ ஏஐ அப்படின்னு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பேர், அதாவது இந்த வார்த்தை எப்போ முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டுச்சு? நீங்கள் நல்லா யோசிங்க. அதுக்கு முன்னால் இப்போ பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். விஸ்வாசம் திரைப்படத்திலேருந்து.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: நேர்களை நம்ம மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூடவே சேர்ந்து நாமளும் இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். இப்போ அப்படி ஒரு பாடலை கேட்கறதுக்காக நேர் ரெடியாக இருக்கிறாங்க. என்ன பாடல்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? சந்திரகலா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போகிறீங்க? நீங்கள் பேசுகிறது சரியாகவே கேட்கல. அழகா பாடுறீங்க, ஆனா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சரி, உங்ககிட்ட நான் வந்து ஜிகே கேள்வியை கேட்டுடுறேன். ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற பேரு, இந்த வார்த்தை எப்போ முதல் முதலா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நீங்க ஒரு வருடங்கள் சொல்லுங்களேன், இந்த வருஷத்துல இருந்தா ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு.

0: ஆப்ஷனா? உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த ஏஐ அப்படின்ற ஒரு வேர்டு?
1: அது இப்போ தான் கேள்விப்படுறேன்.
0: இப்போ தான் கேள்விப்படுறேன். அப்படியா? ஆனால் அது வந்து வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது, கிட்டத்தட்ட 50-70 வருடங்கள் ஆகுது.
1: 1956.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா. ஆமா, 1956 இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. ஆமாங்க, ஜான் மெக்கார்த்தி அப்படின்றவர் இன்னும் சில விஞ்ஞானிகளோட சேர்ந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. 1956 இப்படி ஒன்று நடக்குது. இந்த வார்த்தையை அந்த இடத்துல தான் அவங்க முதலாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டார்ட்மவுத் அப்படின்ற காலேஜில் வச்சு ஒரு சம்மர் ரிசர்ச் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் அவங்க வந்து இறங்குறாங்க. அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஒர்க் ஷாப்பில் அமெரிக்காவில் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அங்கே அறிஞர்கள்கிட்ட இந்த ஏஐ பற்றி அவங்க விளக்கமாக கொடுத்ததா அறிவியல் தகவல்கள் சொல்லுது. இந்த வரலாற்று பதிவை தான் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வேர் ஏஐ வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான்ப்பா ஏஐ பிறந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ அதிகமாக கேட்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ அப்படின்ற இந்த வார்த்தை 1956 பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அடுத்த ஜிகே கேள்வியை கேட்டுருவோமா? நம்ம மனிதர்களை மாதிரியே ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது கைரேகை இருக்கக்கூடிய விலங்கு எது? மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே அச்சு அசலாம் அப்படியே விலங்குக்கும் இருக்குது. அது என்ன விலங்கு அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஜோ திரைப்படத்துலேருந்து இருந்து

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பத்து மணி 23 நிமிடம் ஆகுது. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய இருக்கும் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? சூப்பர் பாட்டு நம்ம கேட்போம், சரியா? அதுக்கு முன்னால நம்ம ஜிகே கேள்விக்கு போயிருவோம். மனிதர்கள் மாதிரியே கைரேகை இருக்கக்கூடிய விலங்கு எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆப்ஷன் கொடுக்கவா? நீங்க உங்களுக்கு டக்குன்னு எது ஞாபகத்துக்கு வருது? நம்ம கையில இருக்கிற இந்த ரேகை மாதிரியே இன்னொரு விலங்கோட கையிலையும் இருக்குது அப்படின்னா அது எதுவா இருக்கும்? குரங்கா இருக்குமோ? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, ஆனா குரங்கு இல்ல. சரி, பரவாயில்ல. கோலா அப்படின்ற ஒரு கரடிக்கு இருக்கு, சரியா? நன்றி, நன்றி. நம்ம மனித பரிணாம வளர்ச்சியில் ரொம்பவே நெருங்கின தொடர்புடைய தான் இந்த குரங்குகள், அதாவது சிம்பன்சி, கொரிலா, இதெல்லாமே நம்மளை மாதிரியே கைரேகை அவங்களுக்கு இருந்தாலும் முழுசும் நம்ம மனிதர்களோட கைரேகை மாதிரியே அப்படியே ஒத்து போகிற ஒரு விலங்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோலா கரடி தான். இது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக இருக்கும். பொதுவாக அந்த பகுதிகளில், காட்டு பகுதிகளில் ஏதாவது க்ரைம் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து மனிதர்களுடைய கைரேகையா இல்லைன்னு இது கோலா கரடியோட கைரேகையா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களா, அந்த அளவுக்கு அப்படியே அச்சு அசலாக ஒத்து போன மாதிரியே இருக்குமா இந்த கோலா கரடியோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்களா? சரி, அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய ஜிகே கேள்வி உண்மையிலே ரொம்பவே சுவாரஸ்யமானது, சூப்பரானது. ஆமாம், லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ யாருக்கு கடிதம் எழுதுனீங்க கரெக்டாக சொல்லுங்கள், யோசித்து. ஆ, இதை பற்றி தான் ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். என்னென்னா, உலக கடித தினம் என்றைக்கு கடைபிடித்தாங்க? உலக கடித தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, சொல்லப்போனால் இந்த மாதம்தான், ஆனால் அது முடியவும் செஞ்சிருச்சு. அப்போ எத்தனைக்கு அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாள் தானே முடிஞ்சிருக்கு, இதுக்குள்ளே தான் அந்த டேட்டும் இருக்குது. உலக கடித தினம் என்றைக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடல் கேட்டுடலாம், கந்தசாமி திரைப்படத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களை, நம்ம மனம் விரும்பதே நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462251133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச இருக்கும் நேயர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு கேட்டுருவோமா? வணக்கம். காலை வணக்கம்மா, யாரு பேசுறீங்க? வாழ்த்துக்களோட சொர்ணலதா அம்மாக்கு காலை வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எனக்கு குள்ளநாடி கூட்டத்துல இருந்து
3: சூப்பர் பாட்டு, அப்படியே நாமளும் கேட்டுட்டே கூடவே பாடுவோம். சரியா? சரி, நம்ம ஜி கே கேள்விக்குள்ள போயிடலாம். உலக கடித தினம் என்னைக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு
4: கேட்டிருக்கேன்.
3: ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஒரு பாடலுக்கு முன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், அதாவது இந்த மாதத்துல தான் அது நடந்திருக்கு, அதுவும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ செப்டம்பர் 1, 2, 3 இந்த 3 தேதிக்குள்ளதான் ஒரு தேதி, என்னைக்குன்னு சொல்லுங்க.
4: நினைக்கிறேன்
3: 3 இல்ல, ஆனா இதுவும் ஒரு ஒத்தப்படை எண்ணுதான். அன்பின் வரிகளுக்கு ஆசையஞ்சலுக்கு எல்லாம் கடிதங்கள் எங்களை பார்த்தா இந்த கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்டுடுச்சு. ஓகே, நம்ம இப்போ உலக கடித தினம் பத்தி சொல்லிடுவோம். செப்டம்பர் 1 இதுதான் உலக கடித தினம். இந்த பேப்பர், இங்கு, பேனா இதெல்லாம் பயன்படுத்தி கடிதங்கள் எழுதுறது இன்றைக்கி வந்து அதிகமாக குறைஞ்சிடுச்சு. இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு கலைப்பொருளாக நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க. ஓ, அப்படியா, இப்படியா இருக்கும் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த காலத்தில் இங்கிலாந்து லெட்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்படியெல்லாமா பேப்பரில் நீங்கள் கடிதம் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பசங்க. இப்போல்லாம் ஈஸியாக ஃபோன்லேயே தகவலெல்லாம் அனுப்பிடுறோம். அந்த அளவுக்கு பழமையை நாம் இப்போவும் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக உலக கடித தினம் அப்படின்னு ஒரு நாளை ஆஸ்திரேலியாவுடைய பிரபல எழுத்தாளர் ரிச்சர்ட் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களோட முயற்சியால் தான் உலக கடித தினம் செப்டம்பர் 1 அப்படின்றத நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து நம்மளுடைய பழமையை நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய குட்டீஸ் எல்லாம் ஒரு லீவு நாளாக பார்த்து, அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கெலாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் திறந்திருக்கிற நேரமாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க. அங்கே என்னென்னலாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ நம்ம இங்கே அனுப்பக்கூடிய ஒரு சின்ன கடிதம் எப்படி வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கெலாம் போய் சேருது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுங்க. ஸ்டாம்ப்புன்னா என்னன்றதை கற்றுக் கொடுங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. சரியா? இப்படி தான் போன வருஷம் நான் ஒருத்தவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அவங்களும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் நல்லா எல்லாம் சுற்றி பார்த்து காமிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 10-15 கழித்து, எப்பா இந்தாப்பா இந்த போஸ்ட்டு, இதை கொண்டு போய் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. பாருங்கள், நம்ம பையன் போயிட்டு, இல்லை பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. என்னடா பூட்டி இருக்குது, இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே தானே, ஒர்க்கிங் அவர் தானே, இப்போ எப்படா பூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த தம்பி சொல்கிறாப்புல, ஒன்றும் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸு பூட்டி இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் திறந்தா இருக்குது, நான் போட போன போஸ்ட் பாக்ஸ் தான் பூட்டி இருக்குது, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டாப்புலையா. இப்படி இருக்காங்க நம்ம காலத்து பசங்க. நீங்கள் அதனால் நல்ல விவரமாக உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் சொல்லி கொடுங்க. இந்த கடிதங்களை நம்ம குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அடுத்த ஜிகே கேள்விக்கு போயிடலாமா? எந்த கிரகத்தில் ஒரு நாள் அப்படின்றது அதோட ஒரு வருஷத்தோட அதிகமானது? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில் ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம், ஒரு வருடம் அப்படின்றது 365 நாள் அப்படின்றமா, ஒரு கிரகத்தில் ஒரே ஒரு நாள் வந்து அதோட ஒரு வருஷத்தை விட அதிகமாக இருக்குதான். அப்படி ஒரு கோள் எந்த கோளுப்பா? கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இப்போ கேட்டிடலாம் சூப்பரான பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்துலேருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நம்ம FM 102.6 அடுத்ததா நம்ம கூட பேச போறது யாருன்னு கேப்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க? ஜோதி பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: இட்லி கடையில இருந்து எஞ்சாமி தந்தாயோ அந்த பாட்டு.
2: தந்தானே பாட்டு நம்ம கேட்டுருவோம். நம்ம GK கேள்விக்கு போயிடுவோமா? சரிம்மா. எந்த கிரகத்துல ஒரு நாள் அதோட ஒரு வருஷத்தை விட அதிகமா இருக்கு? ஆப்ஷன் ரெண்டு கொடுக்கவா? சரி, ரெண்டு சொல்றேன். ஒன்னு வந்து புதன், இன்னொன்னு வெள்ளி. என்னவா இருக்கும்? புதன் இல்லையே. ஆமா, வெள்ளி தான் சரியான பதில். சரியா? ஆமா. சூரியன்ல இருந்து ரெண்டாவது கோளா இருக்கக்கூடிய இந்த வெள்ளியில ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒரு நாளே முடியும். அதாவது மண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம்தான், மண்டே மாதிரி ஒரு டே முடிஞ்சதுக்கு அப்புறம்தான், ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த மண்டே மாதிரி ஒரு டேயே உங்களுக்கு முடியுதான். அந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதாவது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதே

சூரியனை முழுசாக சுற்றி வர்றது தான் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த வெள்ளிக்கோள் வந்து ஒரு நாள், அதாவது தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அப்படியே சூரியனை சுற்றிட்டு வந்துடுது. அதுதான் இந்த விஷயம். அங்கே வந்து ஒரே ஒரு நாள் அப்படின்றது ஒரு வருஷத்தை விட ரொம்ப பெருசு. அதாவது நம்மளுடைய வெள்ளிக்கோளில் ஒரு நாள் அப்படின்றது 243 பூமி நாட்களுக்கு சமம், சரியா? அதே இது ஒரு வருஷம் அப்படின்றது அங்கே 225 நாட்களுக்கு சமமாக. நம்ம இங்கே சொல்கிறோம்ல ஒரு நாள் அப்படின்னா 24 hours அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வெள்ளிக்கோளில் ஒரு வருஷத்துடைய நாள் 225 ஒரு நாள் வந்து 243 இருக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு நாளே முடியுது. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடுவோமா? சூரியனுடைய நிறம் என்ன? நம்ம பார்க்குறோம் இல்லையா டெய்லி.

ஒரு நாள் வந்து 243 இருக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு நாளே முடியுது. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடுவோமா? சூரியனுடைய நிறம் என்ன? நம்ம பார்க்குறோம் இல்லையா டெய்லி இந்த சூரியன், இதோட நிறம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம இட்லி கடை படத்துலேருந்து பாட்டு கேட்டுட்டு வந்துடுவோம், சரிங்களா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நெட்ல நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யாரு பேசுறீங்க?
3: தேனியிலிருந்து நீதி மோகன்மா.
2: காலை வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு.
2: சொல்லுங்க சார் பாடல்.
3: வாரியர் படத்துல இருந்து புல்லட் சாங் போடுங்க.
2: புல்லட் சாங் நம்ம போட்டுருவோம்.
3: அடிதடியான பாட்டு,
2: அடிதடியான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால் நம்ம ஜிகே கேள்விக்கான பதில் என்னன்னு சொல்லிடுறீங்களா? சூரியனுடைய நிறம் என்ன?
3: அது வெள்ளை நிறம்.
2: வெள்ளை நிறம். ஆமா, நமக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம், உடனே வெள்ளைன்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். நிறைய பேர் அது மஞ்சள் கலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாக சூரியனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை தான். ஆனால் நாம் பார்க்குறப்போ மஞ்சளா ஆரஞ்சா அப்படிலாம் தெரியுதே, அது எப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம பூமியில் வந்து வளிமண்டலம் இருக்குது. இந்த காற்று, இந்த காற்றை தாண்டி சூரிய கதிர்கள் வர்றப்போ ஒளி சிதறல் காரணமாக நமக்கு அப்படி தெரியுது. அந்த ஒளியோட விழும் கோணம், அதாவது ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் காரணமாக தான் எல்லோவாக தெரியுது, ஆரஞ்சாக தெரியுது. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நமக்கு வந்து வெயில் இருக்கிறதுனால அந்த நிறங்கள்லாம் நமக்கு அப்படியே ஆரஞ்சு கலரில் தெரியும். இந்த மாதிரி விண்வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் நம்மளுடைய வளிமண்டலத்தில் அந்த காற்றில் பட்டு நமக்கு வந்து அப்படி கலர் கலராக தெரியுது. ஆனால் இதே இது நீங்கள் ஸ்பேஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எந்த காற்றும் கிடையாதா, அதனால் சூரியனோட கலர் வெள்ளை கலர் அப்படியே ஒரிஜினலாக நம்ம கண்ணுக்கு தெரியும். நிகழ்ச்சியில் நாம் கேட்கக்கூடிய அடுத்த ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அரிய பொருட்கள் எல்லாமே பாதுகாக்கப்படக்கூடிய அருங்காட்சியகம் நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஒரு பெப்பியான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வச்சுட்டு வாங்க.

0: நேரில் நம்ம மனம் விரும்பத நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கூட பேசிருக்கக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க? சொல்லுங்க காந்திமதி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வேட்டையன் படத்துல இருந்து மனசுலாய அந்த பாடல் வேணும்.
0: சூப்பரான பாட்டு, நம்ம கேட்டுருவோம். சரியா? சரிம்மா, நீங்க சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அரிய பொருட்கள் எல்லாமே ஒரு அருங்காட்சியகத்துல பாதுகாத்துட்டு இருக்காங்க, அது எங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒன்னு வந்து புதுடெல்லி, இன்னொன்னு வந்து கல்கத்தா. ஆமா, அதான் சரியான பதில். சூப்பர்மா, காந்திமதிமா, வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி. நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்தின் அரிய பொருட்கள் எல்லாமே புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் தான் பாதுகாத்துட்ருக்குறாங்க. அதிக அளவு இங்கே தான் இருக்குது. அதுலேயும் இந்த டான்ஸிங் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனமாடும் பெண்ணோட சிலை, வெண்கல சிலை வந்து இங்கே தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு காளையோட உருவ சிலையும் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த சிலைகள் எல்லாமே வந்து மொஹஞ்சதாரோவில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது போக நிறைய வெண்கல சிலைகளையும் புதுடெல்லி தேசிய அருங்காட்சியகத்தில் அதிக அளவு சேகரித்து பாதுகாக்கிறாங்க. பொதுவாக வெண்கல சிலையெல்லாம் எங்கேப்பா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய புதுடெல்லி தேசிய அருங்காட்சியகத்தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக நம்மளுடைய ஜிகே கேள்விகள்லாம் இருந்துச்சு. நேர்களும் அட்டகாசமான பாடல்களெல்லாம் கேட்டு ரசித்தாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலும் உங்களுக்காக வேட்டையின் திரைப்படத்துலேருந்து வர இருக்குது. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கமும், அதைத் தொடர்ந்து மணித்திருநாடும் நிகழ்ச்சி இருக்குது. எல்லாத்தையும் கேட்டு ரசிங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியில் அவங்களோட இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

இப்படி சூடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஓஎஸ் 05 ஜிஎஸ்எல்வி F-17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் விண்வெளி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சதாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 92.16 அடியாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் இன்று திருச்சி முக்கம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, நேரம் 11:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை பேசும்போது ஆங்கிலருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய வீரர்களை மட்டுமல்லாமல் தங்களுடைய அறிவையும் சிந்தனையும் ஆயுதமாக பயன்படுத்திய தலைவர்களை நம்ம நினைவு கூற வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி. அவரை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில். இவரை பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அன்போடு அழைப்பாங்கங்க. இந்தியாவினுடைய பொருளாதார நிலையை வந்து ஆழமாக ஆராய்ஞ்சி ஆங்கிலேய ஆட்சியின் உண்மையான முகத்தை வந்து உலகிற்கு காட்டியவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. அவரை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் சித்ராவின் குரல்களில் பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேரம் 11:10 கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாட நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தாதாபாய் நவ்ரோஜி பத்தி தான் பேசிட்டு இருக்கோங்க. இவர் வந்து 1825 செப்டம்பர் 4 அதாவது இன்னைக்கு தான் பார்த்தீங்க அவருடைய பர்த்டே. பம்பாயில பிறந்திருக்காரு. பார்சி குடும்பத்தைச் சேர்ந்த இவர் வந்து சிறந்த கல்வியாளராகவும் பேராசிரியராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆங்கில ஆட்சியை வந்து வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் வந்து விமர்சிக்காம புள்ளி விவரங்கள், பொருளாதார ஆய்வுகள், அப்புறம் ஆதாரங்களுடைய அடிப்படையில் இந்தியாவின் வறுமைக்கான காரணங்களை விளக்கி சொல்வாராம். அதனால் இந்திய தேசிய இயக்கத்தில் பொருளாதார தேசியவாதம் உருவாகுவதற்கு அவருடைய சிந்தனை வந்து மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்திருக்கு. இவருடைய கருத்துக்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா பல தேசிய தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கு. இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் ஜானகியின் குரலில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தாதாபாய் நவ்ரோஜி அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இவர் ஒரு பொருளாதார அறிஞராக மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 தடவை பணி செஞ்சுருக்கிறாரு. 1892 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றமான ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் தாதாபாய் நவ்ரோஜியை சேரும். அவர் அங்கே இருந்தாலும் இந்தியருடைய உரிமைகளுக்காகவும் அவங்க இந்தியாவுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்காகவுமே குரல் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். தாதாபாய் நவ்ரோஜினுடைய புகழ்பெற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிறது. அவருடைய புக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது பார்த்திங்கன்னா 1901 வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வறுமைக்கான காரணங்கள் என்ன, ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார கொள்கைகள் வந்து இந்தியாவை எவ்வாறு பாதிக்குது, அப்புறம் இந்தியாவின் செல்வம் எப்படி வெளியே போகுது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்து ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தாதாபாய் நவ்ரோஜி பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜினுடைய முக்கியமான கருத்தான ட்ரெயின் தியரி, அதாவது செல்வ வெளியேற்ற கோட்பாடு. எளிமையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உருவான செல்வத்தினுடைய ஒரு பகுதி இந்திய மக்களுக்கோ இந்தியாவின் வளர்ச்சிக்கோ பயன்படாமல் தொடர்ந்து பிரிட்டனுக்கு போயிட்டு இருந்திருக்கு. இதுதான் இந்த கோட்பாடினுடைய அடிப்படை விஷயம். அதாவது இந்தியாவிலிருந்து வரியாக பெறக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய சம்பளம், அவங்களுடைய ஓய்வூதியம், அவங்களுடைய சேமிப்பு, அப்புறம் பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடைய லாபம், அவங்க கடன்களுக்கான வட்டி, இந்த மாதிரி வழிகளில் தான் இந்தியாவுடைய செல்வம் வந்து வெளியே இருக்கு. இதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் சித்ராவின் குரலில் பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

இந்தியாவுடைய செல்வம் எல்லாம் வெளியேறிடுச்சு. அதனால இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் குறைஞ்சது, தொழில்கள் பாதிக்கப்பட்டுச்சு, விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க, வேலை வாய்ப்புகளுமே குறைஞ்சது. இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுடைய வறுமை வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது இந்தியாவில் உழைப்பு நடந்தது, உற்பத்தி நடந்தது, செல்வம் உருவானது, ஆனால் அந்த செல்வத்தினுடைய ஒரு பகுதி இந்தியாவில் தங்காமல் வெளிநாட்டிற்கு போயிடுச்சு. இதைத்தான் தாதாபாய் நௌரோஜி தன்னுடைய ஆய்வுகள் மூலமாக எடுத்து காட்டினார். இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, தெற்கத்திக்கல்லன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாட நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தாதாபாய் நவரோஜி பற்றி பேசிட்டு இருக்கோம். பாட்டுக்கு முன்னாடி சொன்னேன்

11:33. நேரிலே கேட்டுட்ருக்கீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தாதாபாய் நவ்ரோஜி பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதார பலம், மக்களின் நலம், உழைப்பின் பலன், இது எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கே சொந்தமானது, அவங்களுக்கே போக வேண்டியது தான் நியாயமானது. இந்த உண்மையை வந்து இந்தியர்களுக்கு புரிய வைத்தவங்களில் முக்கியமானவர் தாதாபாய் நவ்ரோஜிங்க. இந்தியாவின் செல்வம் இந்தியாவிற்கே பயன்படணும் அப்படிங்கிற சிந்தனையை நமக்கு விட்டு சென்ற தாதாபாய் நவ்ரோஜி என்றைக்குமே நம்ம நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியன் மற்றும் SP சைலஜாவின் குரல்களில் பாடல்.

0: நேரம் 11:38 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க போறது உள்ளூர் தகவல்கள்.
1: முதல் தகவல் என்ன?
0: யாரோ ரெடியா இருக்கணும் சொல்றீங்களே, நீங்க தானே?
1: நானே தான், நானே தான் சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கேன், நம்ம ஒவ்வொரு தகவல்களா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கோவில்களுக்கு வந்து செல்போன் கொண்டு போகிறது வந்து தடை அப்படின்னு செப்டம்பர் 1 தேதியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய நெல்லையப்பர் கோவிலில் கூட அதுக்காக தனியாக பெட்டக வசதி கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா நம்மெல்லாம் சொன்னோம். இப்போ இதில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கர்ப்பிணிகள், அப்புறம் சின்ன குழந்தைங்களெல்லாம் கையில் கூட்டிகிட்டு போகிறவங்க, அப்புறம் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் கட்டாயமாக செல்ஃபோனை வச்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தகவலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க.
0: ஓகே, அடுத்து நான் ஒரு நியூஸ் சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க. ரெடியாக
0: வந்து மண்டைய பொளந்துகிட்டு இருக்கு அப்படிதானே அரியோ?
1: ஆமா, ரொம்ப.
0: நம்ம இப்ப குளுக்குள்ளன்னு உள்ள உட்கார்ந்துருக்கனால நமக்கு தெரியல, பட் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு குளுக்குள்ளன்னு ஒரு நியூஸ் சொல்லிடலாம்னு பாக்கேன். செப்டம்பர் 9 வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலமான காற்றழுத்த பாதை வந்து நிலவுறனால இதன் காரணமாக இன்னையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலோட லேசான மழையிலிருந்து ஒரு மிதமான மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களால் லேசான மழை இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை இருக்கும்.
1: ஆமாம், இந்த மாதிரி சூப்பரான குழு குழு தகவலை நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னால் அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்குது நேர்களே.
0: மீண்டும் கோகிலா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: நேர்லேயே நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். உள்ளூர் தகவல்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கிறோம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான தகவல் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம நெல்லை மாவட்ட நீதிமன்றங்களில் 90 நாட்கள் சிறப்பு சமரச தீர்வு முகாம் நடக்க இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. வர அக்டோபர் 1 December 31 வரைக்கும் நடக்க இருக்குது. இதுபடி நம்ம திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம், அப்புறம் அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, நாங்குநேரி, வள்ளியூர், ராதாபுரம் இந்த நீதிமன்றங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய சமரச மையத்தில் வச்சு இந்த முகாம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாம் மூலமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து சுமூகமான முறையில் விரைவாக நீங்கள் தீர்வு காண்றதுக்கு இந்த முகாமை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக நம்ம இந்த நேரங்களில் நீதிமன்றங்களில் வழக்கு சுமையை குறைக்கிறதுக்காகவும் பொதுமக்களுடைய கால விரயம், ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காம சீக்கிரமாக அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான சமரச தீர்வு முகாம்கள்லாம் நடத்துகிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்களை நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம்.
1: அடுத்து கேட்கணும், இப்படி மண்டே ஆட்டக்கூடாது. அடுத்து என்ன நியூஸ் வச்சிருக்கீங்க சந்தியான்னு கேட்கணும்.
0: சொல்லுங்க சந்தியா.
1: ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்க்கான டேட் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எழும்பூர்லேருந்து கன்னியாகுமரி சிறப்பு ரயில் வந்து September 25 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அப்புறம் நெல்லை டு தாம்பரம் சிறப்பு ரயில் வந்து September 27 வரைக்கும். அப்புறம் மற்றொரு ரயில் நெல்லை டு தாம்பரம் வந்து சிறப்பு ரயில் வந்து October 29 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அப்புறம் நெல்லை டு மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் November 29 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க.
0: ஆமா, இந்த வாய்ப்பு தீபாவளிக்காக நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். நாங்கள் எங்கேயும் போகல.
1: சரி, ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? நேர்லே நிகழ்ச்சி அப்போ சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஜப்பானில் கல்யாண் ராமன் திரைப்படத்துல இருந்து பாடல்.
2: ராதே என் ராதே.
3: ராதே என் ராதே.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: நேற்று நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நிறைவான சில தகவல்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம நெல்லை மாநகர பகுதியில் பிறந்த குழந்தைகளுடைய பெயரை பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்கிறதுக்கு வர 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய மாநகராட்சி நிர்வாகம். பொதுவாக 15 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம தமிழகத்தில் வந்து இந்த பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்க முடியாது. ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்குது, வர 26ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறதுனால, நீங்கள் ஏதாவது பெயர் இன்னும் சேர்க்காம இருக்கிறீங்க, பிறப்பு சான்றிதழில் இன்னும் பெயர் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு நீங்கள் போய் விவரங்களை கேட்டு வர 26ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சுடுங்க.
1: கொஞ்சம் தண்ணி குடிங்க மெர்சி, விடாமல் பேசியிருக்கீங்க. இப்போ கேட்கணும், தண்ணி பற்றி பேசுகிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். நீங்கள்
0: சொல்லுங்கள் தண்ணி பற்றி. நெல்லையில் சொல்ல போகிறீங்க தானே?
1: ரைட். நெல்லையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் குடிநீர் விநியோகம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, பாலம் அமைக்கக்கூடிய பணி நடக்கிறனால உடையார்பட்டி, திலக் நகர், வண்ணார்பேட்டை, இளங்கோ நகர் இங்கெல்லாம் வந்து வாட்டர் சப்ளை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், இன்றைக்கும் நாளைக்கும் இருக்காது அப்படி தானே?
1: எஸ்
0: ஆமாம். இருக்கிற தண்ணியை பார்த்து பத்திரமா செலவு பண்ணிக்கோங்க.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவங்களும் வந்துட்டாங்க. யார் இவங்க? லிசி ஜெகன்
0: யாருங்க அவங்க?
1: டக்குன்னு வரல, அதனால தான். சரி ஓகே, நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. கவிக்கோயில் திரைப்படத்திலிருந்து நம்ம பேரை சொல்ல பார்த்தீங்களா?
0: அதானே, நேர்களே, நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட நினைந்திருந்தோம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ மற்றும்
1: நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். நிறைவான பாடல்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் விண்வெளி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்க எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எம் ஏ பேபி தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சதாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று திருச்சி முக்கொம்பு மேலணையை வந்தடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 12:03 ஆயிட்டிருக்கு. இப்ப கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். பனிரெண்டு 10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு தோழிகளே நாம் பேச இருக்கிற தலைப்பு, அருகில் இருக்கும் வரை அறியாமல் தொலைவில் போன பின் அருமை தெரிந்த உறவு எது. இதை பற்றி தோழிகளை நீங்கள் நேரலையில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு

0: மணிக்கு நலம் தர நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05 நலம் தர நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது டீ காஃபிக்கு மாற்றாகும் ஆரோக்கிய பானங்கள் பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 திரையிறவி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4:00 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி இருக்குது. 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1984 வெளியான படங்களிலிருந்து திரை தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:00 பக்தி மாலை, 6:30 செய்தி செய்திகள் கேட்கலாம். இன்று மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் செய்திகள் இடம்பெறும். 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம் வழங்குவர் திருநெல்வேலி டவுன் சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறள் காட்டும் உலக பொதுநெறி பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 10:00 சுகுமார ராகன்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு இடம்பெறும். நேர்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக, அதனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க. நேரலை நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பு எண் 0462 சேர்த்துக்கோங்க. குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல் நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443607 94 9443607 94. இதில் உங்களுடைய ஊர் பெயர், பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், பிடித்த பாடல் தொடங்குற அந்த வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. உங்களுக்கான பாடல் நம்ம பண்பலையில் காத்துட்ருக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz இல் சிநேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:11 ஆயிட்டுருக்கு. இது ஸ்னேகிதியே நிகழ்ச்சிக்கான நேரம். இது பெண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. அந்நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் காம்போவோடு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, என் முன்னாடி ரொம்ப புன்னகையாக உட்காந்துருக்காங்க. யார் அப்படின்னா சந்தியா. இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கோம். நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன்.
0: சந்தியா ஜெகன் எப்படி இருக்கீங்க?
1: லிசி ஜெகன் நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து
1: நானும் நல்லா
0: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க கூட ப்ரோக்ராம் பண்றது எனக்கு
1: ஒரு சூப்பர் காம்போவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க கூட நான் பண்ணது இல்லை ப்ரோக்ராம் இது வரைக்கும்.
0: என்னன்னா, சந்தியா வந்து எப்பவுமே கலக்கலக்கலன்னு பேசுவாங்க. ரொம்ப ரசிப்பேன் நான் சந்தியாவோட பேச்சை. எப்படின்னா நல்ல கவுண்டர் கொடுப்பாங்க, டக்கு டக்குன்னு. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பேச தெரியாது. இன்னைக்கு சந்தியா கூட வேற பேச போறோமா? எப்படி பேசுது?
1: இந்த ஓவர் பில்டப் எல்லாம் வேண்டாம், நம்ம கொஞ்சம் டம்மி பீஸ் தான்.
0: இல்ல இல்ல, பில்டப் எல்லாம் கிடையாது. டக்குன்னு கரெக்டா அந்த பேச வேண்டிய இடத்துல பேசுவீங்க பாத்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: அதனால இன்னைக்கு சந்தியா கூட வேற பேச போறோமே, எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. என்னடா இது,
1: பயப்படாதீங்க, ஜாலியா பண்ணுவோம்.
0: இன்னொன்னு, இன்னைக்கு தலைப்பையும் நம்ம சொல்லி ஆகணும்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: என்னன்னா, அருகில் இருக்கும் வரை அறியாமல் தொலைவில் போன பின் அருமை தெரிந்த உறவு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய உறவு அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா
1: நிறைய இருக்கும். இப்ப யோசிப்பாங்க என்னென்ன அப்படி போச்சு, எது எது நம்ம மனசுல இருக்கு அப்படிங்கறத பத்தி.
0: எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே வந்து இந்த மாதிரி உறவு கண்டிப்பா இருக்கும். அதுவும் பெண்களுடைய வாழ்க்கையில ஸ்பெஷல்.
1: நிச்சயமா இருக்குங்க. அது வந்து எத்தனை வயசானாலும் அந்த மாதிரி விட்டு போன உறவு வந்து நம்ம ஈஸியா மறக்க மாட்டோம்.
0: ஏன் அப்படின்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா, அங்க நிறைய பேரை மிஸ் பண்ணுவாங்க பெண்கள். அந்த மாதிரி மெயின் பண்ணி தான் நான் சொன்னேன் இதை. ஆனா பெண்களுக்கு மட்டுமான்னு கேட்டீங்களா, எல்லாருக்குமே
1: எல்லாருக்குமே இருக்கு.
0: ஆனா பெண்களுக்கு வந்து சிறப்பா அதுல வந்து, ஐயோ கூட பிறந்தவங்க கூட அந்த அக்கா தங்கச்சி இப்படி சண்டைலாம் வச்சிருப்போம் பாத்தீங்களா.
1: அதாவது கல்யாணத்துக்கு வரைக்கும் அந்த சண்டையெல்லாம் இருக்கும். கல்யாணம் பேசியிருப்பாங்க பாருங்க, பேசியிருப்பாங்க கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அக்கா போறேன் என்னடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி எமோஷனலாவே இருக்கும் அந்த டைம் எல்லாம். அப்பவும் அந்த தங்கச்சி வந்து விளையாட்டாவே எடுத்துப்பாங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலான்ட்டு. அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, கண்ணீர், ஆனந்த கண்ணீரும் ஒரு கஷ்டமான ரெண்டுமே சேர்ந்து வரும்.
0: ஆமா, அதுலயும் போன அப்புறமா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அக்கா இருந்த அந்த இடம் வந்து வெற்றிடமா இருக்கும் பாத்தீங்களா. அப்போ வந்து யோசிப்பாங்க, எவ்வளவுலாம் பண்ணும்பா நம்ம அக்கா கிட்ட, இன்னைக்கு அக்கா எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம்ல. ஆனா அக்கா கிட்ட சொல்லுவாங்களான்னு தெரியாது, ஆனா மனசுக்குள்ள கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்போம். இதை பற்றி தான் தொழிலே இன்னைக்கு நம்ம வந்து ஸ்னேகிதி நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். நீங்க உடனே கால் பண்ணி உங்க கருத்துக்களை எங்ககிட்ட சொல்லுங்க.

0: இங்கு அழைக்க வேண்டிய எண்கள் 04-62-25-6-1-1-3-2 மற்றும் 04-62-25-6-1-1-3-3 என்ற எண்களுக்கு நேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: தோழி இணைப்புல வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உஷாவா? நிஷாவா? சரி, ஓகே. ஒரு ஷா சொல்லுங்க நிஷா.
1: என்ன தலைப்பு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தெரியாம போயிட்டு தூரமா போன பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவு எது அப்படின்னு கேட்டிருக்கோம்.
0: ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, போனக்கு அப்புறம் தெரியும், இல்ல நம்ம தள்ளி வந்திருப்போம், இந்த மாதிரி ஒரு உறவு. தங்கச்சி?
2: ஆமா.
0: எங்க போனாங்க, இல்ல நீங்க எங்க போனீங்க?
2: நான் வந்து அவ ஏஜ்ல போகும்போது எனக்கு மேரேஜ் ஆயிட்டு.
0: சரி.
2: அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் எனக்கு இல்லவே இல்ல.
0: சரி.
2: எனக்கு ஃபேவர் அப்படிங்கறனால அவள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.
0: இப்போ அந்த டைம்ல நம்ம பக்கத்துல இல்லையே அப்படினா?
2: ஆமா, அந்த டைம் அவ என் கூட இருக்கும்போதெல்லாம் அவ கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணதே கிடையாது.
0: சரி.
2: நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது வரது அப்படி.
0: இது எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சு தங்கச்சி கூட நம்ம இல்லையே அப்படினு?
2: என்னங்க
0: நீங்க சொல்லுங்க, சண்டை இருக்கணும், இது இருக்கணும். அப்படியா? சரி, இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா க்ளோஸா இருக்கீங்களா?
2: அதே பாண்டிங் தான்.
0: சரி, ஓகே, தொடர்ந்து அப்படியே இருங்க. சரியா?
2: தேங்க் யூ மேம்.
0: கேக்க, அதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த உறவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிரணும். அதுக்கு அப்புறம் போயிட்டுனா ஒண்ணுமே செய்ய முடியாது.
2: கண்டிப்பா மேம். சரியா?
0: ஓகே, ஓகே மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
1: அடுத்த தோழி, வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஹாய், வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
3: சிவகாமி சேரன் மகாதேவி இருந்து சார்.
0: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து எங்க அம்மா
0: அம்மா பாட்டி
3: அம்மாவோட அம்மா.
0: சரி.
3: ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அவங்க. பாக்கும்போது கிட்ட இருந்து பாக்கலாம், நான் வீட்டுல இருக்கலாம் ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன் அவங்க கிட்ட. கோபப்படுவேன், ஏதாவது சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவேன், வேலை பார்த்துருப்போம் அப்படி விடுவேன். ஆனா அப்புறம் எனக்கு 2002 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன உடனே என்ன சென்னைக்கு போக அனுப்பி விட்டாங்க.
0: சரி.
3: அங்க போனவர்தான் அவங்களோட இதெல்லாம் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாமே நமக்கு நல்லதுக்கே தான் சொன்னாங்க.
0: இது எப்படி அங்க உங்களை யாரும் திட்டும் போது யோசிச்சிருப்பீங்களோ? நம்ம பாட்டி திட்டும் போது அந்த மாதிரி யோசிச்சீங்களா?
3: தனியா இருக்கும் போது திட்டல அவங்க.
0: அதான் சொல்லும் போது நல்லது சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல.
3: நல்லதா சொன்னாலே இப்படி இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாத ஏதாவது வீட்டுல வேலை
0: சொல்லுவாங்க.
3: எங்க அம்மா சொன்னதை விட எங்க பாட்டி சொன்னதுதான் நிறைய சொல்லுவாங்க.
0: சரி.
3: மனசுக்குள்ளே
0: வச்சிருந்தா எப்படி அன்பை வெளிப்படுத்தினாதானே தெரியும்.
3: அதுக்கப்புறம் வந்தேன் சென்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க.
0: சரி.
3: எனக்கு கல்யாணம் அப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் இருந்தாங்க.
0: சரி.
1: பேத்தி வந்து ரொம்ப ஒட்டுவாங்க அந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. சிவகாமி அம்மா, நன்றிமா.
0: நன்றி, நன்றி.
1: என்ன அப்படின்னா, அட்வைஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆகாதுதான் இல்லையா? சில நேரம்
0: அது அந்த டீனேஜ்ல வந்து சுத்தமா பிடிக்காது. அது யாரு சொன்னாலும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம செய்யணுங்கிறத தோணும். வேற யார் சொன்னாலும் அது நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும். அவங்கள பார்த்தாலே தெரிச்சு ஓடுவோம்.
1: ஆனா நம்ம வந்து அந்த ஒரு தருணம் அவங்க அட்வைஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணும் பாத்தீங்களா, அந்த இடத்துல
0: அப்பதான் புரியும்
1: இது அன்னைக்கு சொன்னாங்கல்ல
0: எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே.
1: அப்போ வந்து புரியும் அந்த மாதிரி நிறைய பேரை மிஸ் பண்ணி நம்மளுமே மிஸ் பண்ணுவோம்.
0: நிச்சயமா.
1: அதுதான் அவங்க ரொம்ப ஹாப்பியா நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். சில்லின்னு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 12:26 ஆயிட்டுருக்கு. சிநேகிதியை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அருகில் இருக்கும் வரை அறியாமல் தொலைவில் போன பின் அருமை தெரிந்த உறவு எது அப்படின்னு. தோழிகள் வந்து நேரலையில் பங்கேற்று அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. சந்தியா, அடுத்த தோழிகிட்ட பேசிடலாம்.
1: பேசிடலாமே.
0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: நிச்சயமாக இருக்கீங்க சந்தியாமா? எப்படி இருக்கியா?
1: நான் அப்படியே தான் இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: ஓகே, சொல்லுங்க.
2: நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பாத்தீங்களா? சும்மா ஜம்முன்னு படுச்சியா?
1: சூப்பரா இருந்துச்சா? இன்னைக்கு இன்னைக்கு ஜாலியா இருந்திருக்குமே. ஒரே கண்ணன் பாட்டா கேட்டீங்களா?
2: ஆமா, நல்லா இருந்துலா.
1: ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. தலைப்புக்கு வாங்க.
2: இன்னைக்கு ஜீவமா முதல் பாட்டு போடும்போதே கண்ணன் பாட்டு போட்டாங்க.
1: அம்மா மட்டும் அவங்களா? சரி சரி சரி. ஓகே, சொல்லுங்க.
2: எனக்கு வந்து எங்க சித்தியை தான் நான் சொல்லுவேன். எனக்கு எங்களுக்கு வந்து பாட்டி தாத்தா எல்லாம் கிடையாது. நாங்க சின்ன வயசா இருக்கும் போதே எங்க பாக்கவே இல்ல, நாங்க பாட்டி கிடையாது. எங்க சித்தி தான் எங்களை எடுத்து வளர்த்து நல்லா. எங்க சித்தி நல்லா இந்த லீவுக்கு நாங்க போனாலும் எங்க சித்தி வீடு தான் போவோம்.
1: சரி.
2: அவங்க எங்க சித்தி ஊர் வந்து பொங்கம்பட்டி.
1: சரி.
2: எங்க சித்தி இப்ப இறந்தது வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க சித்தி என்ன நேவட்டாலும் எங்க சித்தி, எங்க சித்தி தான் நியாபகமா இருக்கு.
0: எப்படி அம்மா விட்டு அம்மா தாண்டி சித்தி கிட்ட அந்த உறவு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன?
2: ஆமா, காரணம் என்னன்னாச்சு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தாத்தா படிலாம் கிடையாது. எங்க சித்தி தான் எதுக்குனாலும் எங்க வீட்டுக்கு வர்றது போறது எல்லாமே எங்க சித்தி தான்.
1: இப்ப தாத்தா படிக்கு வரலங்க, நாங்க அம்மா கேக்கோம்.
2: எப்படி
1: அம்மா? அம்மா
2: அம்மா எங்க அம்மா இருக்கு
0: இருக்காங்க. ஆனாலும் சித்தி கூட அப்படி ஒரு நல்ல பாண்டிங் இல்லையா?
2: ஆமா, எங்க சித்தி கூட எங்க அதுல எங்க சித்தி எங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்கும்.
1: நீங்க சித்தி உங்களை நல்லா பாத்துக்கிட்ட மாதிரி நீங்க அவங்க பசங்களை நல்லா பாத்துக்கோங்க, சரியா?
2: அம்மா கண்டிப்பா எங்க தாயெல்லாம் வந்தாலும் வார்த்தை வந்து நல்லா பேசுவோம் நாங்க. வருவாவா போவாவா?
1: சரி சரிம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்பதான் சிரிச்சே இருப்பீங்க, சரிங்க? அப்பதான் நாங்க கட் பண்ணுவோம். சரி, ஓகே. நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
0: சந்தியா, நீங்க என்ன என்னைய சிரிக்க சொல்லிட்டீங்களோ? நான் வந்து
1: அதானே, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க? அவங்கள தானே சிரிக்க சொன்னோம் அப்படின்னு யோசிச்சேன்.
0: சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
3: நான் ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
1: சரி சொல்லுங்க.
3: நிறைய பேர் நினைச்சு பாப்பா இல்ல?
1: கண்டிப்பா.
3: அந்த உறவு நம்மள
1: உங்களை நினைக்க

0: வைக்கிறது, ஞாபகப்படுத்துறது தான் எங்களுடைய வேலையே.
1: ஆமா, நீங்க யார நினைச்சீங்க?
2: நான் வந்து நினைக்கிறது வந்து எங்க வீட்டுக்காரங்க தான்.
0: சரி
2: வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கையில அவ்வளவு அருமை தெரியாது.
0: சரி,
2: எந்த நேரமே அத பண்ணாதிய, இத பண்ணாதிய, இதைய வாங்கினிய, அத பையன் வாங்கினியன்னு சத்தம் போடுவா.
0: சரி,
1: வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா?
2: அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, ரயில் வருத்தமா இருந்தாங்க.
0: சரி, ஒரு பிரிவுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு இது.
2: அவங்க இல்லாதப்ப அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சர்டிபிகேட் எடுக்கிறது, காலேஜுக்கு அனுப்புறது, பள்ளிக்கூடத்துக்கு போறது, இல்ல அதுகளுக்கு ஏதாவது இந்த ஜெராக எடுக்கணும், அங்க போய் கவுன்சிலிங் போய் உட்காரணும், எல்லாமே என்னோட வேலையா இருக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா?
0: எனக்கு
2: புரியாத போது பிரியாது இருந்தேன், பிரிந்த போது புரிந்து கொண்டேன் அவரை அப்படின்னு ஒரு கவிதை கூட எங்க வீட்டுக்காரவங்களுக்கா எழுதி வச்சேன்.
0: சூப்பர். இப்ப ஒரு பாட்டு கூட போட்டாங்க நம்ம நியூயார்க் நகரம் அப்படின்ட்டு, அந்த பாட்டுல கூட அப்படிதான். சூப்பர்.
2: அந்த மாதிரி அதனால நான் இப்ப எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு சொல்வது என்னவென்றால், கணவரை திட்டாதீர்கள், பேசாதீர்கள், அவருடைய அருமை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். மனைவியையும் பேசாதீர்கள், திட்டாதீர்கள், மனைவி இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை வீட்டில் அப்படின்னு இருபாலர்.
0: ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எதுவா மனைவி இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை
2: அப்படின்ட்டு.
0: அதாவது அப்படி இல்லைங்க, அவர் இல்லைனாலும் கஷ்டம்தான், நீங்க இல்லனாலும் கஷ்டம்தான், ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து ரெண்டு சக்கரமும் வேணும் அப்படிதானே?
2: ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேனே இப்போ.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர்.
2: வண்டி பூட்டினா தானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா,
2: வாழ்க்கை ஓட ஓடும்.
0: ஓகேமா ஓகேமா, நன்றிமா நன்றி.
1: சந்தியா
0: சொல்லுங்க.
1: அவங்க சொன்ன அந்த வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதை நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லயே இப்போ திருமணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா கணவர் வந்து வெளிநாட்டு கணவருக்கு தான் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பழகிருவ மாதிரி இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா கூடவே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா வெளிநாட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா,
0: அது வந்து
1: ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா வேலைகளுமே அவங்க கிட்ட பகிர்ந்து எல்லா இதையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணி பழகி இருப்போம். டக்குன்னு அவங்க பக்கத்துல இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னொரு சைடு பாக்கும்போது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கணவர் இருக்கக்கூடிய அந்த வைஃப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போல்ட் ஆயிருவாங்க நான் சொல்லுவேன்.
0: ஏன்னா எல்லாமே செஞ்சு பழகிருவோம்
1: பழகிருவோம்,
0: அதுக்கப்புறம் அவர் வந்தா கூட வந்து அவரை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பாத்துக்கிறேங்க.
1: ஆமா ஆமா,
0: எனக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
1: அதனால அவங்க ஷேர் பண்ணும்போது எனக்குமே அது நினைவு வந்துருச்சு.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதனால சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 இல் சிநேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: நேரம் 12:38 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சந்தியா,
1: சொல்லுங்க.
0: நிறைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்து தோழிகள் நம்ம கிட்ட
1: தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம.
0: ஆமாம், ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க தலைப்பு அப்படிங்க, அருகில் இருக்கும் வரை அறியாமல் தொலைவில் போன பின் அருமை தெரிந்த உறவு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். தோழிகள் நிறைய நிறைய உறவுகளை சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, தங்கச்சி, சித்தி, அம்மம்மா, இப்படி நிறைய உறவுகளை இப்படி இப்படி எங்களுக்கு இருந்தாங்கப்பா, இன்னைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி யார் வராங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். என்ன சோகமாயிட்டீங்க? சாப்பாடு வைக்கலையா இன்னும்?
0: சாப்பாடு ரெடி ஆயிட்டு.
1: ரெடி ஆயிட்டு
0: அப்பாவை நினைவுபடுத்திட்டீர்கள்?
1: அதனாலயா?
0: அதனாலே தான்.
1: சரி சரி, பேர் சொல்றீங்களா?
0: தேவாடியிலிருந்து சுல்தானி.
1: வாங்க, நீங்க தானா? அது வாய்ஸ் வேற மாதிரி இருந்துச்சே.
0: வேற மாதிரி ஆயிட்டுதா?
1: ம், சோகமா இருந்தாலும் பேசிட்டீங்களோ.
0: டென்ஷன்ல இருந்து பேசுனேன்.
1: சரி சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லுங்க.
0: ஆமா, எங்க அம்மா டைம்லயும் நம்ம நான் பம்பாயில இருந்ததுனால எனக்கு அந்த இது ரொம்ப தாக்கம் இருக்கும்.
1: சரி.
0: ஆமா, நான் ஏப்ரல் மே எங்க இருந்துட்டு தான் போனேன். ஏப்ரல் மாசம் மே மாசம் என் கூட தான் எங்க வீட்டுல தான் இருந்தாங்க. பால் காய்ச்சி வீட்டுல வச்சுட்டு தான் போனேன். நவம்பர் டிசம்பர் 6.
1: சரி.
0: அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு, சரி அப்பாவுக்கு டைம்ல கொஞ்ச நாளும் வரலான்ட்டு நினைச்சிட்டு தான் இருந்தோம். ஏப்ரல் மாசம் அதே மாதிரி வந்தேன். ஏப்ரல் இருந்தேன், மே இருந்தேன், ஜூன் மாசம் நான் புறப்பட்டுட்டேன்.
1: சரி.
0: ஜூலை 29 இப்பதான்
1: தேதியில ஞாபகம் வச்சிருக்கீங்க, இப்ப உள்ளதோ
0: இல்ல? அது வருது அம்மா 92ல.
1: ஆனாலும் தேதியில ஞாபகம் இருக்கு.
0: ஆமா, அம்மா அப்பா தேதி நினைவு இல்லாம இருக்குமா?
1: அதானே. சரி சரி.
0: அது ஆனா இப்ப நானே 29 இப்ப ஒரு 4 முன்னால வந்துச்சுல அந்த 29 நினைவுபடுது.
1: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 12:42. தோழிகள் கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு
2: நல்லா இருக்கோமா?
1: நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
3: நான் வந்து பாளையங்கோட்டை மாணிக்கபுரத்துல இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
2: மாரியம்மாள், சொல்லுங்கம்மா. பக்கத்துல
3: இருக்கறவங்க
2: அப்பாவையா?
3: ஆமா.
2: ஏன், அப்பா வீட்டுல இருக்கும்போது எப்படி அப்பா பேச்ச கேட்க மாட்டீங்களா?
3: இல்ல, இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க.
2: இல்ல, முன்னாடி கேக்குறேன்.
3: இல்ல, பேசுவேன்.
2: பேசுவீங்க, சரி.
3: என்ன பார்க்காம இருக்க மாட்டாங்க, போன்ல பேசாம இருக்க பார்க்க முடியாட்டாலும் போன்ல பேசிடுவாங்க.
2: சரி,
3: அவங்க பேசாம இருக்க மாட்டாங்க.
2: இப்ப அப்பா இல்லாதனால கஷ்டமா இருக்கு,
3: ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க டாபிக் சொன்னே எங்க அப்பா ஞாபகம் வந்துட்டு. நான் அவங்களுக்கு ஒரே பொண்ணு.
2: சரி, அவ ரொம்ப கஷ்டமா இருக்குமே. சரி,
3: ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைப்பு வந்துட்டு. அப்ப எங்க மாமியார் சொல்லலாங்க,
1: பாத்தீங்களா? நீங்க நினைச்சீங்க, அவங்க சொல்லிட்டாங்க.
2: யாராவது அதை பத்தி பேசுவாங்களான்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன், வந்துட்டு. ஓகே, சந்தோஷம்.
1: சரி, அந்த சந்தோஷத்தோட நம்ம இப்ப பாடல் கேட்கலாம். நாணயம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

0: 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சந்தியா, பாடல படம் சொன்னதுமே நீங்க ஷாக் ஆயிட்டீங்கல.
1: பசியில மாத்தி ஏத்தி போட்டாங்க போல.
0: அப்படின்னா நம்ம இந்த டாப் நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ரிலேட்டடா பாட்டு போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நாணயம் திரைப்படத்துல இருந்து பாடல் ஞாபகம் வந்துச்சு. ஆனா எங்கோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 36 வயது நிலை போகிறேன் போகிறேன்
1: விட்டுட்டீங்க அப்படியே.
0: அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.
1: வேற ஒன்றும் இல்லை, நான் பசி மயக்கமோ சாப்பிட்டு தானே வந்திருப்பாங்க, நம்ம தான் பசியில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சேன்.
0: இல்லை இல்லை, பாடல் பாடல் மயக்கம் இது.
1: ஓகே சூப்பர்.
0: சரி அடுத்தங்களா வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
2: சத்யாப்பா. வணக்கம் லிசிமா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
0: நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா.
1: கனகா அம்மா பேசுறாங்க கரெக்டா?
2: ஆமா.
1: ம், சொல்லுங்க.
2: சூப்பரா இருக்கு இன்னைக்கு பாட்டு. கண்ணன் பாட்டு, கிருஷ்ண ஜெயந்தி வீட்டுலதான் வந்துட்டுங்க, அது போல பாட்டு சூப்பரா 102.6 போட்டுருக்கீங்க.
1: சூப்பர் சூப்பர்,
2: சூப்பரா இருந்தது.
1: Thank you, thank you.
2: அப்புறம் பாத்தீங்கன்னா அருகில் இருந்து தொலைத்த உறவுகள். எங்க அக்கா
1: அக்கா
2: இருக்கும் போது தெரியாதுங்க, எல்லா வேலையும் கத்துக்கோ கத்துக்கோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க.
1: சரி,
2: அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க தெருவுல அந்த போற போவோம், அப்ப வந்து ஒரு சின்ன வேலை கத்துக்கலாம், எல்லாமே கத்துக்கலாம். ஆனா அந்த நேரம் அக்காதான் இருக்காங்கல்ல, பாத்துப்பா பாத்துப்பான்ட்டு ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சு தரையில போறது கத்துக்காம இருந்துச்சே ஒரு 5 வருஷம். இப்ப நினைச்சு பார்த்தேன், ஐயோ கத்துருந்தா எவ்வளவு ஈஸியா இருக்கு, என் வீட்டுக்காருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமே. தறி தனியா தறி வேலைதான் சொல்றேன்.
1: அதாவது எப்படி எப்படியும் ஒரு நாள் நம்ம களத்துல இறங்கணும், கல்யாணம் அப்படிங்கிற களத்துல. அதனால வீட்டுல பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து சரியா பிராக்டிஸ் பண்ணல.
2: சந்தியா
0: உங்க டெக்னிக்ல அவங்களும் சொல்லி கொடுக்கறீங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: என்ன
1: சொல்லி கொடுக்கறீங்க?

0: சரி, அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாமாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மணவக்கேட்டா வந்து சீதாலட்சுமி.
1: சீதாலட்சுமி எங்க இருந்து?
2: மணவக்கேட்டானூர்.
1: என்ன என்ன கேட்டனூர்?
2: ஆலங்குளம் பக்கம்.
1: ஆலங்குளமா?
2: ஆமா, ஆலங்குளம் பக்கம்.
1: பக்கம், ஓகே. சொல்லுங்க சீதாலட்சுமி, இன்னைக்கு தான் பேசுறீங்களா ஃபர்ஸ்ட் டைம்?
2: இது வந்து ஒரு 6 மாசம் இருக்கும் காசி.
1: அதாவது இடைவெளி விடுங்க நேர்களே அப்படின்னு சொல்லியிருந்தோம், இடைவெளி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்க போனீங்க 6 மாசமா சீதாலட்சுமி? வீட்டுலதான் இருக்கமா. போமா, அங்கிட்ட லைனே கிடைக்க மாட்டேங்க.
0: இன்னைக்கு தலைப்பு பார்த்தோன்னா எப்படியா லைனை புடிச்சிடணும் அப்படின்னு ஓடி
2: வந்துட்டீங்களா?
1: சொல்லுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய உறவுடைய அருமை தெரியாம இருந்துச்சு, அவங்க தொலைப்புல போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படி ஒரு உறவு.
2: இப்ப என்னன்னா, என் பேத்தி மாதிரி பக்கத்துல இருக்கோம்.
1: சரி,
2: அவ குழந்தை தம்பி அம்மாட்டு போயிட்டு.
1: பேத்தியா?
2: அம்மா பேத்திய.
1: சரி,
2: அந்த பிள்ளைகளை தேடிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் கிட்ட கிட்ட இருக்கோம்.
1: சரி சரி, பரவாயில்ல.
2: கோயிலுக்கு போனாலும் வாங்க வைப்போம்னு கூப்பிடுவோம்.
1: சரி,
2: வீட்டுல உப்புமா பண்ணா தட்டை தூத்துட்டு அருமையா சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுன்னு அந்த ஞாபகமா வந்தனா வருது.
1: சரி சரி சரி
0: சரி, நீ எப்ப வருவாங்க
2: போறன்னு பாத்துட்டு இருக்கேன்.
1: எப்ப வருவாங்க அடுத்த இனிமேல? நானுமே எங்க ஆட்சி அப்பா அப்பாவோட அம்மா ரொம்ப, அதாவது சண்டையும் போட்டுக்கிருவோம், பட் இருந்தாலும் எங்க ஆட்சி வந்து எங்க அம்மாவோட ஆட்சி நான் ரொம்ப தேடுவேன்.
0: அது நீங்க அந்த ஆட்சி வந்து பேர பிள்ளைங்களை தேட
1: எங்க ஆட்சியும் தேடுவாங்க. எத்தனை பேர பிள்ளைங்க இருந்தாலும் நான் ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு. ஏன்னா எதுனாலும் இந்த அவங்க சொல்ற மாதிரி கொண்டு கொடுக்கறது வைக்கிறது, அவங்களுக்கு இந்த என்ன சொல்றது எடுபடி வேலைலாம் நிறைய பார்ப்பேன் எங்க ஆட்சிக்கு. முடியலன்னா அது மாதிரி எங்க ஆட்சியுமே எனக்கு செய்வாங்க. அதாவது அவங்க பெரியவங்க தான், ஆனா அவங்க செய்வாங்க, எனக்கு கால் கூட அமுக்கி விடுவாங்க எங்க ஆச்சு
0: பாத்தீங்களா.
1: அப்படி
0: சரி, இந்த மாதிரி நிறைய நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் வந்து தோழிகள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கு மேடம்.
2: நல்லா
1: இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
1: சாந்தி எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
2: சொல்லிருக்காங்க.
1: அது நிச்சயமா, அதாவது ஒருத்தவங்க
2: சொல்லும்போது போன பிறகு நான் அவங்க நல்லதுதானே சொல்லியிருக்காங்க, நம்ம யோசிக்கவே அப்படின்னுட்டு இருக்கும்போது அருமை தெரியல, போனப்பதான் அதோட அருமை உரம் தெரியுது.
1: சரி சரி சரி சரிம்மா, நன்றி நன்றி சாந்தி, நன்றி நன்றி நன்றி. ஃபீல் பண்ண வச்சிட்டோமோ நம்ம எல்லாரையும்.
0: நினைவுகள் எப்பவுமே சுவாரஸ்யமானதுதான், இனிமையானதுதான்.
1: கொஞ்சம் குரல்ல நடுக்கிறது
0: நேயர்கள் வந்து அந்த மாதிரி. ஆனா நம்ம உண்மையிலே நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பா அது வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம இப்ப வந்துட்டோம். சந்தியா, நிறைய நேயர்கள் பாத்தீங்கன்னா இவங்களை மிஸ் பண்றேன் அவங்களை மிஸ் பண்ணலன்னு சொல்லும் போது உண்மையிலே வந்து அது நீங்க சொன்ன மாதிரி குரல்ல வந்து ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சிச்சு இல்ல, அது வந்து அவங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டிருச்சு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம பேசிய இந்த ஒரு மணி நேர பயணத்துல பாத்தீங்கன்னா நிறைய நினைவுகளை வந்து ஷேர் பண்ணீங்க. எப்பவுமே ஒரு உறவு வந்து பக்கத்துல இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து
1: தெரியாது
0: ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது வந்து சில உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். சிலர் என்னப்பா சும்மா
1: இல்ல, சிலர் வந்து உண்மையிலே இரிட்டேட் பண்ணுவாங்க. நம்ம நல்லதுக்கு இல்ல, நம்மள வந்து டாமினேட் பண்ணிட்டே இருக்கணும், நம்மள கீழே இறக்கணும், அந்த மாதிரி இருக்க ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனாலும் நமக்கு தெரியும் இவங்க வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு தெரியும், ஆனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த இடத்த நீங்க சொன்ன மாதிரி அதுல டிராவல் பண்ணும் போது அவங்க சொன்னாங்களே கேட்டிருக்கலாமே அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு அவங்க இருக்கவே மாட்டாங்க, அந்த டைம் இருந்திருப்பாங்க, இப்ப இருக்க மாட்டாங்க, இப்ப அதை நினைச்சும் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதனால தோழிகளே, கிடைக்கிற நேரத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய உண்மையான உறவுகளை, உற்சாகம் தர்ற உறவுகளை, உங்க கூட பயணிக்கிற அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அப்புறம் போனதுக்கு அப்புறமா ஃபீல் பண்றதுல
1: இந்த தலைப்பை வந்தோடனே வாசிச்சோடனே எனக்கும் நிறைய பேர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. கடை கடை கடைன்ட்டு
0: அப்படியா சொல்லாம போயிட்டீங்களே சந்தியா, நான் கேட்காம போயிட்டேன்.
1: இல்ல இல்ல வேண்டாம், என் சோகம் என்னுள்ளே இருக்கட்டும்.
0: அப்புறம் உங்களுக்கும் குரல்ல தடுமாற்றம் வந்துடக்கூடாது பாருங்க.
1: நம்ம வந்து எப்பவுமே நேர்களை என்டர்டெயின் பண்றதுலதான் இருக்கோம், நம்ம சந்தோஷமா அவங்கள வச்சுக்கிறணும். அதனால நம்ம சோகம் நமக்குள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி சொல்லல.
0: ஓ அப்படியா, சரி. அதனால தொழில்களே, ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே வந்து நல்ல ஹாப்பியா நம்ம வாழ்க்கையில கொண்டு போங்க. கூட இருக்கிற உறவுகள் வந்து உற்சாகமா அவங்களை கொண்டு போகணும், நாமளும் உறவுகிட்ட உண்மையா உற்சாகமா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ்எல் சி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன்.
0: இப்ப நிகழ்ச்சியில நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
3: நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்குது, 100% சக்தி கிடைக்கி நமக்கு ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 10% மட்டும்தான் சீனி எடுக்கிறனால நமக்கு வந்து சக்தி கிடைக்கணும். மீதி சக்தி எல்லாமே சுகர் இல்லாத ஒரு உணவுலேருந்து எடுக்கிறனால வரணும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், சுகர்னா ஒரு ஸ்பூன் சீனி எடுத்து போடுறனால நமக்கு சுகர் அதிகரிக்கும்னு நினைக்கிறோம். இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நேச்சுரலாகவே சீனி இருக்கும். அதே மாதிரி கேரட் அண்ட் பீட்ரூட்டில் கூட நேச்சுரலாகவே அது கொஞ்சம் இனிச்சு கிடைக்கும்ல, அப்படின்னா ஆட் பண்ணுற சுகர் வந்து நம்ம கம்மி பண்ணணும். இன்னும் நிறைய வயசானவங்க பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுக்கிறனால நாங்கள் வந்து சுகர் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம், தேன் எடுத்துக்கிறோம், நாங்கள் தான் வெள்ளை கலரில் இருக்கிற சுகர் எடுக்கலையே, ரீஃபைன்ட் சுகர் எடுக்கலையே, நாங்கள் ஆரோக்கியமாக தானே இருக்கோம்னு நினைக்கிறாங்க. என்னன்னாலும் இதுவுமே வந்து நம்மளோட கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கூட தான் செய்யும். அதனால் இதுவுமே சுகர் கடியில் தான் வரணும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்து நம்ம சாப்பிடணும். ரொம்ப ஹையாக ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு உணவை அப்படின்னாலே அதில் வந்து சால்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும். ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உப்போ சால்ட்டோ அது மேலே ஆட் பண்ணி வைக்கிறது, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வைக்கிறது, இல்லை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது, இப்படிலாம் பண்ணுறப்போ நேச்சுரலாக அதில் இருக்கிற என்சைம்ஸோ அதில் இருக்க நியூட்ரியன்ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. கடைகளில் போய் நம்ம கட்லட் வாங்குகிறோம், மோமோஸ் வாங்குகிறோம், சமோசா கூட சிக்கன் சமோசாலாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல கண்டிப்பாக அது ஃப்ரோசனாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரோசன் இதை சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நியூட்ரியன்ஸ் அதில் கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்காது. வேணால் அந்த நேரத்துக்கு என்னோடய பசியை வந்து போக்கிக்கலாம், ஆனால் அந்த பசியை போக்குனதுக்காக ஒரு ஊட்டச்சத்து இல்லாததை ஒன்று சாப்பிட்றப்போ நம்ம பாடிக்கு வந்து தேவையே இல்லாத ஒன்று நம்ம சாப்பிட்டு நம்ம வயிறு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே சாப்பிட்றப்போ கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும். மைண்ட்ஃபுல்னால் என்ன நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கான்சியஸாக அப்படி இருந்து சாப்பிட்றோம். நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாட்டையும் கதை பேசிட்டு சாப்பிட்றோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு அளவே இல்லாமல் போகுது. எப்போவுமே நான் ஒரு 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த 3 சப்பாத்தி இல்லை 3 இட்லி 2 இட்லி அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படின்றது நம்ம யோசித்து தான் சாப்பிடணுமே தவிர இன்னைக்கு உணவு ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு நிறையா சாப்பிடுவோமே ஒரு ப்ளெஷருக்காக நம்ம எப்போவுமே வந்து சாப்பிடக்கூடாது. நம்மளோட உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்றத நினைச்சுதான் நம்ம வந்து சாப்பிடணும். நம்ம உடம்புல வந்து 2 ஹார்மோன்ஸ் இருக்கு, கிரெல்லின்னு ஒன்று சொல்லுவோம், லெப்டின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த கிரெல்லின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும், எனக்கு பசிக்குது பசிக்குது அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய நேரம் பார்த்துருக்கீங்க, பக்கத்து வீட்டில் வந்து சிக்கன் குழம்போ இல்லை சாம்பார் செய்கிறாங்கன்னு வாசம் வந்தோடனே உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அந்த மூளை வந்து சொல்லுவோம் உங்களுக்கு பசிக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெப்டின் வந்து கொஞ்சம் பசி போதும் நிப்பாட்டு நம்ம வயிறு ஃபுல்லாயிட்டு அப்படின்னு சொல்கிற ஹார்மோன் வந்து லெப்டின். ஆனால் நம்ம ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றோம் இல்லை வேற ஏதோ வேலையை செஞ்சுட்டே சாப்பிட்றப்போ என்ன ஆகுனா அந்த லெப்டின் ஹார்மோன் சிக்னல் கொடுக்கறத நம்ம பிரெயினால் அதை யோசிக்கவே முடியாது. அதை வந்து அதுக்கு தெரியாது எப்படி சிக்னல் கொடுத்துட்டே இருக்குதுன்றது அது மறந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்ருவோம்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஊட்டச்சத்து உணவு.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1:06 நலம் தனா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் எஸ்எல்சி ஜெகன். இது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த தலைப்பை கேட்டதும் இதை தான் நான் நிறைய நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்க தோணும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்க தோணுங்க. ஆனால் என்னவோ தெரியல, ஆனால் இது ஆரோக்கியமான ஒன்று பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, என்ன தலைப்பு அப்படின்னா, டீ காஃபிக்கு மாற்றாக ஆரோக்கிய பானங்கள், இது பற்றி தாங்க பேச இருக்கிறோம். காலை நேரம் அப்படியே பார்த்திங்கன்னா மைல்டாக அப்படியே காலை வந்து ஆரம்பமாகுது. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய காற்று, நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு இயற்கை சூழலில் உட்காந்துட்டு நம்ம வீட்டில் அப்படியே காலையில் ஸ்டார்ட் ஆகிறப்போ சமையலறையில் பார்த்திங்கன்னா பாத்திர சத்தம் அப்படியே கேட்கும், அடுப்பில் தண்ணி கொதிக்கும், அப்படியே ஒரு டீ தூள் வந்து அதில் போடுறப்போ வந்து கூடவே பாலும் சர்க்கரையும் சேர்த்துட்டு அந்த டீயோட வாசனை வீடு முழுக்க பரவும்போது டீ ரெடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து காலை நேரத்தில் காத்துட்ருப்போம் இல்லையா. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா டீலாம் எங்களுக்கு பிடிக்காதுப்பா, ஏன்னா நாங்கள் வந்து காஃபி தான், காஃபி லவர் தான், ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி அப்படின்னு கேட்பாங்க. டீ காஃபி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து வெறும் பானங்கள் இல்லை, அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு, அது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு சிறிய சந்தோஷம் மாதிரியே நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பயணப்பட்டுருக்கு. அது எப்படி அந்த பழக்கத்துலேருந்து சில பேர் வந்து அதிகமாக நான் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்மளே நினைப்போம். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் 5 டீ வரைக்கும் போயிடுச்சு, எப்படியா இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க, குறைக்கணும், மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம சடனாக நம்ம மாற்றிட முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக மாற்றலாம். அதுக்கு மாற்றாக என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு நலம் தர நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூட பார்த்திங்கன்னா சூப்பரான பழைய கண்ணன் பாடல்கள் கேட்க இருக்கிறோம் நிகழ்ச்சியில். முதலாவதாக உங்களுக்காக வந்துட்டுருக்கு தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா.

நீடமொரு மணி 12 நிமிடம் நலம் தன நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ காஃபிக்கு மாற்றாகிற ஆரோக்கிய பானங்கள் என்னலாம், இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரொட்டீன், ஒரு பழக்கம், ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த பழக்கத்தில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரோம் நாம் ஆசைப்படுவோம். சில சமயங்களில் அது வந்து சாத்தியமாகாத சூழ்நிலையில் இருப்போம். அதை வந்து எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். டீ காஃபியை விட்டுட்டா காலையில் என்னங்க குடிக்கிறது? அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயே இருந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். டீ காஃபிக்கு பதிலாக நல்லா சுட சுட இருக்கணும், அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கணும். நம்மளால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. காலையில் எழுந்ததுமே கையில் வந்து ஒரு சூடான கப் இருக்கணும். அந்த கப்பில் அப்படியே ஆவி பறக்கணும். அது இல்லை இருக்கக்கூடிய அந்த ஒரு பானத்தில் ஃபஸ்ட்டு சிப் நம்ம வந்து குடிக்கிறப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும். இந்த அனுபவத்தை விட்டு கொடுக்காமலே டீ காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் குறைக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சுக்கு பானம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சுக்கு பொடியை நல்லா நம்ம இடித்து காய வச்சு, சுக்கு வந்து காய வச்சு இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு சுவைக்காக கொஞ்சமாக பனங்கற்கண்டை சேர்த்துக்கலாம். காலையிலே கையில் ஒரு சூடான கப் இருக்கும். அந்த கப்புக்குள்ளே மனமுணக்கிற ஆரோக்கியமான ஒரு பானம் இருக்கும். அந்த கப்பு ஒரு சுக்கு பானத்தை வந்து மெதுவாக அப்படியே ரசிச்சுட்டே இந்த நாள் வந்து நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இது டீ இல்லை, காஃபி இல்லை, ஐயோ எனக்கு பிடிக்காதது அப்படிங்கிறத நம்ம மைண்டை சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்மளால் குடிக்க முடியாது. இல்லை நான் டீ காஃபிலேருந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக என்னை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் கொடுக்குறேன் அப்படின்னு மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கொஞ்சம் நம்மளுக்கு

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் ஒரு மணி 21 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். என்ன வேணாலும் சொல்லுங்கங்க, ஆனால் அந்த டீ காஃபியை மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்கோ ஒரு இடத்துல அவங்களுக்கு மனசில் பார்த்தீங்கன்னா அந்த டீ காஃபியை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், மாத்திரா நல்லாயிருக்கும், ஆனால் என்னால் முடியுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் மார்க்கும் இருந்துகிட்ருக்கும். கண்டிப்பாக முடியுங்க. என்ன அப்படின்னா, அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ண போகிறது இஞ்சி பானம். ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு இஞ்சி தொண்டை கொஞ்சமாக எடுத்து தட்டி நல்ல சுடுதண்ணியில் போட்டு கொச்சி வரும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு அதை வடிகட்டி இனிப்புக்காக நீங்கள் தேன் இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம். நம்மளோட டீ டைமில் வந்து இந்த இஞ்சி டீ, இஞ்சி பானம் சொல்லலாம், அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா ஒரே நாளில் நம்ம வந்து இவ்வளோ நாள் பழகின பழக்கத்தை வந்து மாற்றிட முடியாது. ஏதோ ஒரு டைம் நீங்கள் டீ குடிக்கும்போது இந்த இஞ்சி பானம் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது சாயந்தரம் 4 மணி 5 மணி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ டைம்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ குடிக்கணும்னு நினச்சிட்டு வருவீங்க. அப்போது மனசுக்குள்ளே நம்ம அதிகமாக டீ இன்றைக்கி குடிச்சிட்டோம், அதனால் இப்போ இஞ்சி பானை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை குடிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே டீயை வந்து 2 டைம் நம்ம ஆரோக்கிய பானத்துக்கு இடம் கொடுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் மாற்ற முடியும். இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல், கண்ணதாசன் வரிகளுக்கு, MS விஸ்வநாதன் இசையில், பி. சுஷிலா பாடிய பாடல்.

நேரம் 1:29 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டீ காஃபிக்கு மாற்றாகிற ஆரோக்கிய பானங்கள் எனலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க, துளசி அல்லது புதினா டீ. அந்த துளசி அல்லது புதினா இலைகளை தட்டி எடுத்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து அந்த இலையோட ஃப்ளேவர் பார்த்திங்களா, அது வந்து அந்த தண்ணியில் இறங்குறப்போ நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கணும் இங்களேன். அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஒரு பிஞ்ச் டீ தூள் சேர்த்துக்கலாம். அது அதுக்கப்புறமா இனிப்புக்காக பனங்கற்கண்டு, இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஆரோக்கியமான முறையில் நம்ம ஒரு இனிப்பையும் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்படிங்க டீ காஃபிக்கு மாற்றாக இதை நாங்கள் குடிக்க முடியும்னு கேட்காதீங்க. உங்கள் மைண்டில் செட் பண்ணுங்கள், இது வந்து ஒரு நல்ல ஒரு கஃபைன் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சில பேத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நைட்டில் கூட டீ காஃபி குடித்தாதான் அந்த தூக்கமே வர்ற அளவுக்கு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை எடுத்துக்கலாங்க. எப்படி அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த கஃபைன் அப்படின்னு ஒன்றை வந்து குறைக்கிறது, ஏன்னா இது வந்து காஃபியில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு வந்து சரியான தூக்கம் கூட வராத ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த கஃபைன் நம்மளை கொண்டு போவோம். அதனால் கஃபைனை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து உதவியாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் இதை வந்து நீங்கள் மருந்து ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம ஆரோக்கியமான ஒரு பானம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம்

உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கிற அந்த டீ காஃபியோட கவுண்டிங்கை வந்து நம்ம குறைச்சிட்டு ஆரோக்கியமான பானத்துக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை பொறுத்து தாங்க எல்லாமே இருக்குது. சரி, இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடலும் வந்துட்ருக்கு. பஞ்சவர்ணக்களி திரைப்படத்துலேருந்து எம்.எஸ். விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளுக்கு பி. சுஷீலா பாடியிருக்காங்க. பாடல் கேளுங்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரமரும் மணி 35 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் டீ காஃபிக்கு மாற்றாக ஆரோக்கிய பானங்கள் எனலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை டீ காஃபினாலும் குடிச்சிட்டு காலையில் சாப்பாடை மறந்துடுவாங்கங்க. அவங்களுக்கு வந்து காலை சாப்பிடாமல் கூட இருந்துருவாங்க. ஆனால் டீ காஃபி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்காமல் இருக்கவே முடியாது. காலையில் எழும்புனதுமே ஒரு டீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு, அப்படி டைமிங்கே கிடையாதுங்க, அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு மாற்றாக நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததுமே நம்ம வயிறு கொஞ்சம் நினச்சி பாருங்கள், டீயை மட்டுமே குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆரோக்கியம் நம்மளுக்குள்ளே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். காலையில் எழுந்ததும் வெறும் டீயை குடிச்சிட்டே அதன் பிறகு ரொம்ப நேரம் நாம் சாப்பிடாமல் இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ராகி மால்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, காலையில் எழுந்ததும் அந்த ராகி மால்ட் இதை வந்து கொஞ்சமாக ராகி மாவை தண்ணியில் சேர்த்து கலந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு, கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் இனிப்பு வேணும் அப்படின்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை பால் சேர்த்துக்கலாம். கூடவே நீங்கள் வந்து அப்படி கூல் மாதிரி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா சுட சுடன்னு இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு எழும்பினதும் டீ காஃபிக்கு மாற்றாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கும், உங்கள் வயிறும் ஃபுல்லாக இருக்கும். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னும் நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு பாடல் மங்கையர் திலகம் திரைப்படத்திலிருந்து

0: தினமொருமணி 42 நிமிடம் நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ காஃபிக்கு மாற்றாகிற ஆரோக்கிய பானங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பானங்க. நல்ல டேஸ்ட்டாக டீ காஃபி குடிச்சிட்டு எப்படிங்க இப்படியெல்லாம் பானம் குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பானம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப்பிள் லவங்கப்பட்டை பானம். சின்ன சின்னதாக ஆப்பிள் துண்டுகளை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக லவங்கப்பட்டையும் சேர்த்துட்டு அது கொதிச்சு வரும்போது நீங்கள் வந்து பனங்கற்கண்டை சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு அரோமேட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளும் இந்த லவங்கப்பட்டையும் சேரும்போது நல்ல ஒரு அரோமேட்டிக்கும் கிடைக்கும், அந்த டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதில் வந்து சர்க்கரை சேர்க்கணுன்னு கூட அவசியமே இல்லை. பனங்கற்கண்டு இந்த மாதிரி இனிப்புக்காக எந்த ஃப்ளேவருமே சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து ரியலி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எடுத்ததுமே வந்து இது வந்து டீ காஃபியாக மாற்றிட்டு இப்படிலாம் குடிக்க முடியுமானா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஏன்னா ஒரு ஒரு நேரத்துக்கு நம்ம வந்து இதை அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த நேரத்தில் நான் அந்த டீயை குடிக்கணும் இல்லைனா காஃபியை குடிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு டைமை வந்து நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஈவினிங்காக இருக்கலாம் இல்லை காலையில் இருக்கலாம். இல்லைங்க காலையிலலாம் நல்லா முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டாக கூட இருக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாற்றம் அப்படிங்கிறது மாறாதது, அதை நம்ம மனசு வைக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, இரு கோடுகள் திரைப்படத்துலேருந்து பாடல்.
1: கோலும் மண்டபத்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் ஒரு மணி 49 மேடம். நலம் தான நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இன்னைக்கு டீ காஃபிக்கு மாற்றான ஆரோக்கிய பானங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னங்க டீ காஃபி குடிக்கிறதால என்ன வந்த போகுது அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வந்து அதுக்கு மாற்றாக சுட சுட பால் கூட குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, இந்த டீ காஃபி அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது கஃபைன் அப்படிங்கக்கூடிய ஒரு தூண்டு பொருள் நம்ம உடம்புல அதிகமாக சேரும்போது அந்த டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டீ காஃபி குடித்ததும் வந்து மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டானவுன்னே அப்படியே கொஞ்சம் பிரிஸ்க் ஆகணும் அப்படின்னா ஒரு டீ காஃபி குடிப்போம். அப்போ நம்ம ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்குள்ள வந்துடும் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லது, புத்துணர்ச்சி வருது தான். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக நம்ம அந்த கஃபைன் வந்து நம்ம உடம்பில் சேரும்போது பார்த்திங்கன்னா தூக்கம் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா அளவோடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன அப்படின்னா, கஃபைன் அப்படின்னு சொன்னதுமே இது தீமை அப்படின்னு சொல்லிட முடியாது. அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதும் அதில் இருக்குது. இதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம உடம்புல வந்து கஃபைன் வந்து சேர ஆரம்பிக்குது. இதிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமான பானங்களை

0: நம்ம எடுக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படிங்க, அந்த டீ காஃபியை நம்ம குறைக்கிறப்போ உடலில் சேரக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவை வந்து படிப்படியாக நம்மளால் குறைக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் நிறைய காஃபி குடித்து பழக்கப்பட்டவங்க உடம்புல கஃபைன் பழக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் திடீர்னு எல்லா டீ காஃபியும் சட்டுன்னு நிறுத்துகிறப்போ தலைவலி, சோர்வு, இந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ் நிறைய ஏற்படலாம். அதனால் மெது மெதுவாக நம்ம குறைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஆரோக்கியமான வழியாக இருக்கும். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலேருந்து.
1: இந்த குழந்தை என் கண்ணுக்கு சமம், கண்ணை போல வளர்க்க போறேன், அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும்.
2: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு, என்னங்க கண்ணன்னு வச்சிட்டா?
1: கண்ணா
2: கண்ணா
1: கண்ணா
2: கண்ணா
1: கண்ணா
2: கண்ணா
1: கண்ணா கண்ணு கண்ணு ஒரு வாடா.

நிலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 1:56 நிமிடம். டீ காஃபிக்கு மாற்றாகும் ஆரோக்கிய பானங்கள் என்னெல்லாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னாலே பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம விரும்புகிற பழக்கம் ஆரோக்கியமானதா அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு ஒரு பழக்கத்துக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறது. டீ குடிக்கிற நேரம் தொடரட்டும், உங்கள் கையில் இருக்கக்கூடிய டீ கப்பும் தொடரட்டும், சுட சுட குடிக்கிற அந்த சந்தோஷமும் தொடரட்டும். மாற வேண்டியது மாற்ற வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த கப்புக்குள்ளே இருக்கிற அந்த பானம் மட்டும்தான். சூடான கப்பாக இருந்தாலும் சரி, சிறிய மாற்றமாக இருந்தாலும் சரி, அதில் ஆரோக்கியத்தை நிரப்பவும் மகிழ்ச்சியாக வாழ்வும் சொல்லிட்டு இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் பி சுஷிலா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 2:01. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்களே, நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794. திரும்பவும் சொல்கிறேன், 9443-60794 இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் கிறிஸ்டி அரவிந்த் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துகிட்டே இருக்கேன். இப்போ வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்ப பாடல் தான் வரப்போகுது நேர்களே. காமராசு திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:13 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கோ நேர் விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாரி சிவநாடனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்பாறை ஜெரால்டினால். இவங்களுடைய விருப்பப்பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:25. கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செந்து பொந்தரை முருகன் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு நேர்களே. கும்கி திரைப்படத்திலிருந்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:30. கேட்டுட்ருக்கீங்க, இது ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை உமா, அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு நேர்களே. கோகுலம் திரைப்படத்திலிருந்து

0: சியா சியா
1: சியா சியா
0: சியா சியா
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா
0: சியா சியா

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாயர்புரம் கண்ணன், ஆதிலக்ஷ்மி, செல்வகணபதி, முத்து மகேஸ்வரி இவங்களுடைய விருப்ப பாடலாக இளமை ஊஞ்சலாடுகிற திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதோ.

0: வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:46 கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் கபித் சஷ்டிகன். இவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டு இருக்கு, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாசரேத் ராஜேஸ்வரன், அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து

நேர்களே குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய நேயர் வந்து அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டு அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, தென்காசி குத்தாலிங்கம், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, உடையாம்புலி பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ், பால்ராஜ், நெல்லை ராஜேஷ், வெள்ளாங்குழி பழனிக்குமார், ஆரியங்கௌர், இந்திரா, பாக்கியலட்சுமி, சரவணகுமார், ஆலங்குளம் கனி, ரவி, தேனி, கார்மிகக்கண்ணன், விஜயா, ரவிமுருகன், திருவனந்தபுரம் பாலமுருகன், புது சுபலாபுரம் செல்வராஜ், முன்னீர்பள்ளம் பிரதீக்ஷா, திருநெல்வேலி சங்கரநாராயணன், திருநெல்வேலி வள்ளிராஜ், பரமேஸ்வரி, அஸ்வந்த் ஸ்ரீ, சர்பினி, பிரதிகா, இவங்க எல்லாரும் கேட்டு அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய விருப்ப பாடல்களை. குக்கு நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் வழங்கிட்டு இருந்தது. நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேர்களே, நன்றி. தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி

மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரமும் 1:03 ஆயிட்டுருக்கு. இது திரையரவே நிகழ்ச்சி. திரையரவு நிகழ்ச்சியில் எப்பவும் போல் நம்ம சினி குவிஸ் விளையாட இருக்கிறவங்க, இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்டோடு வந்திருக்கோம் அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு இடையில் ரொம்பவே அழகாக இரவு நேரத்தை இனிமையாக காட்சியளிக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக தரக்கூடிய அந்நிலவு பற்றிய கான்செப்டில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம நிலவு அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகளோட கூடிய பாடல்களை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நேயர்கள் வந்து நேரலையில் கலந்துக்கிட்டு அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இந்த விவரங்களை நம்மளுக்கு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நெல்லையோட இணைப்பு 04462.

0: நம்ம கூட பேச வரக்கூடிய முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? எந்த ஊருங்க சார்? கல்லிடை குறிச்சிலேருந்து செல்லப்பா பேசுறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, இன்னைக்கு நிலவு அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம வந்து திரையரவை நிகழ்ச்சி கொடுக்குறோம். பாட்டு ப்ளே பண்ணுறோம், நீங்கள் கேளுங்க. சரிங்களா?
1: ஆ, சரிங்க.

0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சார் இது? என்னங்க சார்?
1: உதயகீதம்.
0: உதயகீதம் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த பாடல் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ரொம்ப பிடிக்கும். சரி, அப்போ அந்த பாடலை நம்ம கேட்கலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: குருவன்கோட்டையிலேருந்து முருகன்.
0: குருவன்கோட்டையிலேருந்து முருகன் பேசுறீங்க. உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க சார்.
2: ஆ, சொல்லுங்கள்.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாடல்னு?
1: ஆ அப்படிதான். ஆ
0: சொல்லுங்க.
1: கண்ணுக்குள் நிலவு படத்துல மேடம்.
0: ஆ
1: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு அந்த படம்.
0: இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க சார்?
1: ஷாலினி விஜய் மேடம்.
0: ஆ படம் பார்த்துருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம் மேடம்.
0: சூப்பரான ஒரு பாடல், நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றிங்கய்யா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இப்போ நாம உதயகீதம் படத்துல இந்த பாடு நிலாவை பாடல் கேட்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: இவ்வளோதான் இருட்டாக இருந்தாலும் இரவு பொழுதை இனிமையாக்குற நிலா அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி திரைவு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அது சம்மந்தமான பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்டுலாம். வாங்க, வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் நிலையத்தார்களுக்கும் உற்சாகமான மாலை நேரம். வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம். சொல்றது யாருங்க சார்?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திரை அருவி நிகழ்ச்சியில்.
0: சரிங்க சார், உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க.
1: போடுங்கம்மா.

0: நிலாக்காயும் நேரம் சரணம். செம்பருத்திமா,
1: செம்பருத்தி படத்துலேருந்து. சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்கய்யா, நன்றி.
0: நன்றிங்கம்மா.
1: பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அப்படி ப்ளே பண்ணதுமே பட்டுன இதான்ப்பா பாடல், இதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நேயர். வாங்க, வணக்கம். வணக்கம்,
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்கிட்டு பேசுறீங்க?
2: கைத்தாரில இருந்து காந்தி பேசுறேன் மேடம்.
1: காந்தி சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சாச்சு மேடம்.
0: என்ன பாடல்? எஜமான் திரைப்படத்தில் என்ன பாடலுங்க சார் இது?
1: நிலவே முகம் காட்டு.
0: நிலவே முகம் காட்டு. எஜமான் திரைப்படம் பார்த்துருக்கீங்களா?
1: பார்த்துருக்கோம்.
0: சூப்பருங்க சார், நன்றி.
1: நன்றி.
0: நேயர்களை பார்த்தீங்கன்னா, நிலவு அப்படின்னு கான்செப்ட் கொடுத்துட்டு எப்படிங்க நாங்கள் வந்து பாடலை கண்டுபிடிக்காமல் இருப்போம்? நிலவு அப்படின்னு பாடல் நீங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு எந்தெந்த பாடலாம் நிலவில் தொடங்கும், நிலவு அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல் இதெல்லாம் அப்படின்னு இப்போவே லிஸ்ட் பண்ணி இதான்ப்பா பாடல் இதான்ப்பா படம் அப்படின்னு நம்மளுக்கு சூப்பராக கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நாம் பாடல் கேட்கலாம். செம்பருத்தி திரைப்படத்துலேருந்து நிலா காயும் நேரம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: பகலில் எப்படிங்க நிலா வரும்? வருங்க, நம்ம திரைவி நிகழ்ச்சியில் அதுவும் நிலைப்பண்பலை 102.6 நிலா பற்றிய பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். நீர்களும் ஆர்வமாக நீரலையில் பங்கேற்று இது இந்த பாடல் என்ன படம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் இனிர இடத்துலையே வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேல் சொக்கமட்டிலிருந்து மூர்த்தி பேசுகிறேன்.
0: மூர்த்தி சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் கையில பூச்சேன் ஏ ராசா, அந்த பாட்டு வேணாம்.
0: அந்த பாடல் என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது?
1: முதல் மரியாதை,
0: யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்களா?
1: சிவாஜி கணேசன் சாரு, ராதம்மா,
0: சூப்பர், பார்த்துருக்கீங்க,
1: ஜனகராஜ்.
0: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க சார், நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கள், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
2: நான் உடம்புலேருந்து பத்மா பேசுகிறேன்.
0: பத்மாமா, உங்களுக்கான பாடல் கேட்டுறீங்களா?

என்ன படம்? எந்த படத்தில் இடம்பெற்றது மாதிரி? என்ன ஆசை மச்சான், சூப்பராக கண்டுபிடிச்சிங்க, நன்றிமா. நேர்களை இது வரைக்கும் திரையரவு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அனிலா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பாடல் கொடுத்துட்ருந்தோம். நேர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலையும் அட்டகாசமாக ஒரே அட்டம்ப்டில் கண்டுபிடிச்சிட்டு இதாங்க பாடல் இதான் படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு, என் ஆசை மச்சான் திரைப்படத்திலேருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:30 நிமிடம். நீங்களே இப்போது கேட்கலாம் NCRT விளம்பரதார் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்ட காலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட சாம்பாரில் சாணி பவுடர் கலப்பதற்கு தூண்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15 நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல்

0: மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேர்களை ரொம்பவே உற்சாகமாக விளையாட வந்துட்டோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: உஷா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் லிசி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் வந்து எல்லோரும் அப்படி காஃபி சில பேர் குடிச்சிருப்பாங்க, சில பேர் எப்படா காஃபி கிடைப்போன்னு ரெட்டியாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா
1: கிடைக்காது
0: அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாம் இப்போ என்ன யோசனையில் இருக்கோம் அப்படின்னா நேர்கள் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க
1: அப்படின்னு யோசனையில் இருக்கோம்.
0: அந்த மாதிரி தான் பதில் சொல்லுவோமா மாட்டோமா இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து என்ன கன்ஃபியூஷன் கிடையாது, ஒரு
1: த்ரில்லா சொல்லுவோம் இல்லைன்னா அவ்வளோதான்.
0: நம்ம நேயர்கள் தான் நம்மளுக்கான கொஸ்டின்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுப்பாங்க. நாமளும் அதே மாதிரி கொடுக்கறதுக்கு கொஸ்டின்ஸோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் 2561332 மற்றும் 2561333 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு ஜாலியான கேம் ஷோன்னு தான் சொல்லணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான அப்படி என்ன சொல்கிறது சிந்திக்கவும் செய்யணும், சிரிக்கவும் செய்யணும்,
1: சிரிக்கவும்
0: அந்த மாதிரி கொஸ்டின்ஸோடு நீங்கள் லைவில் வாங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நேரம் சிந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்
2: அன்பு சகோதரர்களுக்கு மாலை வணக்கம். இன்று நான் அன்பான ஏர் குட்டால் அம்பலவாணன்.
1: வணக்கம் சார்.
2: நல்லா இருக்கலாமா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா. நம்ம நிகழ்ச்சி மாதிரியே இருக்கேன்.
1: நம்ம நிகழ்ச்சி மாதிரி இருக்கீங்களா? சரி சரி,
2: குட்டா குளிச்சு வாங்க
1: வந்துருவோம்.
2: சொல்லிருந்தேன் குற்றாலத்துல வெள்ளை வெயில் அடிச்சு கொடுத்தது,
1: வெள்ளை வெயில்
2: அதே நேரத்துல தண்ணி பரா குளிச்சாப்ல இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கு,
1: எங்க ஊர்லயும் வெள்ளை வெயில் தான் அடிக்குது,
2: வந்தா குளிச்சலாம் எல்லாரும்.
1: சரி சரி,
0: கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா, கிளைமேட் நல்லா இருக்கு, வெயில் அடிக்கு,
0: நல்ல வெயில் இருக்கு,
2: அந்த காதலிக்கா வெயில் தெரியாது.
0: சரி சரி சரிங்க சார், உங்களுக்கான நீங்க கேள்வி கேட்கலாம்.
2: நான் கேட்கணுமா?
0: கேளுங்க.
2: சரி, மூணு சொல் சொல்லுவேன், அந்த சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிற பாட்டு பிடிக்கணும்.
0: சொல்லுங்க.
2: சரிங்களா? முதல்ல வந்து தை.
0: தையா?
2: தையின ஆரம்பிக்கணும்.
0: பூ பூக்கு மாசம் தை மாசம் சொல்லக்கூடாதா?
2: பூ பூ பூக்கு மாசம் மூணு கலந்து வச்ச தையின ஆரம்பிக்கணும்.
0: தை மாசம் ஊரை சுத்தி
2: தை மாசம்
0: ஆடி போக மாட்டேங்குது.
1: ஆவணியில என்ன பாட்டு இருக்கு?
0: இருக்குமா? இருக்கும்,
2: எனக்கு தெரியும் அந்த பாட்டு இருக்குன்னு. எனக்கு
1: தெரியும், உங்களுக்கு தெரியும் தான்.
2: ஆணில சொல்லுங்க பாப்போம். ஆணி மூணு வார்த்தை முடியுது, ஆணில சொல்லுங்க.
0: பழகிய பாட்டு ஒன்னு
2: உண்டு,
0: ஆணி முத்து,
1: ஆணி முத்து தேரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
2: ஆணி முத்து தேரேன்னு கிடையாது, ஆணி முத்து வாங்கி வந்தேன்
0: வீதியிலே.
2: அவனையும் தெரியும்ல, நீங்க ஆடி போன அவனையும் நீங்க தை மாசத்துக்கு வந்து ஆரம்பிது தை மாத மேகம் அது தரையில்
1: இன்னொரு பாட்டு உண்டு லலிசி.

0: பொங்கலும் பொங்கலும்
1: தை
0: பொங்கலும்
1: படம்
0: பொங்குது
1: குழந்தைக்காக
0: பாலும் பொங்குது மகாநதி திரைப்படத்துல
2: மகாநதி
0: இருந்து.
1: ராஞ்சல பாட்டு பழைய பாட்டு தை ஆரம்பிச்சோம். தை மாத மேகம் அது தரையில் ஆடுது. படம் வந்து குழந்தைக்காக.
0: சரி உங்களுக்கு
1: படம் பத்மணி
0: உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா?
1: கேட்டுங்க கேளுங்க, ஈஸியா கேளுங்க.
3: ஈஸியா கேட்டலாம் சார். நான் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதை வந்து நீங்க மூணு முறை சொல்லணும். மூணு முறை சொல்லணும், ஆனா ஒரே டோன்ல சொல்லக்கூடாது. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப சொல்றேன்னு, எனக்கு கோபம் வந்தா நான் அமைதியா இருப்பேன், ஆனா பேசினா பிரச்சனை பெருசாகிரும். இது ஒரு டோன். எனக்கு கோபம் வந்தா நான் அமைதியா இருப்பேங்க, ஏன்னா பேசினா பிரச்சனை பெருசாகிரும். இது ரெண்டாவது டோன். மூணாவது பாத்தீங்கன்னா, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப அமைதியா
1: இருப்பேன்.
3: ஏன்னா சரியா என்ன அப்படிங்கறது வேற வேற எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், ஒரே மாதிரி சொல்லாம அப்படி சொல்லணும் சரியா. ஆனா சிரிக்கவும் கூடாது, இடையில சிரிக்க கூடாது, சிரிக்க கூடாது.
0: இப்ப சிரிச்சாலும் அம்பலவனன் சாரோட நடிப்பை நாங்க வெளியில பாக்க போறோம்.
1: என்ன
3: அப்படின்னா, நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மைய மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன்.
1: பொய் சொல்ல
3: மாட்டேன்,
1: பொய் சொல்ல மாட்டேன், ஆனா உண்மையை மட்டும் கொஞ்சம் மாத்தி
0: சொல்லுவேன்.
1: நான் பொய் சொல்ல மாட்டேன், ஆனா உண்மையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். பொய் சொல்ல மாட்டேன், ஆனா உண்மையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சொல்லுவேன்.
0: ஒண்ணு போல
3: ஒண்ணு போலதான் இருந்துச்சு எங்களுக்கு.
0: பயிற்சி
3: போக போகதான் சார் வரும். பயிற்சி எடுக்க எடுக்கதான் முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து சேரும் போதுதான் வெற்றி அப்படிங்கறது கிடைக்கும். கொஞ்சம் எளிமையா இருக்கட்டேன்னு அந்த க்வெஸ்சன் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, ஒரு சென்டென்ஸ் சொன்னோம்னா வித்தியாசமான அப்படி கோபமா ஒண்ணு, அப்படி கொஞ்சம் காமெடியா ஒண்ணு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவங்க நல்ல ஒரு ட்ரை கொடுத்தாங்க. சரி, அடுத்து வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்து உஷாக்கு தான் க்வெஸ்டின். யார் வர போறாங்க, என்ன க்வெஸ்டின் வர போறாங்க, உஷா என்ன க்வெஸ்டின் வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு அன்னியன் திரைப்படத்திலிருந்து.

0: துள்ளலிசை பாடல்கள், துடிப்பான கேள்விகள், தித்திப்பான பதில்கள், இப்படியா போயிட்டுருக்கு நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:16 ஆயிட்டுருக்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: பாடல்
3: கேட்டுட்டு
2: கேள்வி ரெடி பண்ணிட்டு வந்த அதே கேள்வியிலேயே மாட்டுறீங்களே, போன வாரம் மாட்டின மாதிரியே. கட் பண்ணிராதீங்க.
3: எனக்கு குறுபார்வை உண்டு.
0: ஓ, அப்படியெல்லாம் இருக்கா?
2: இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, கிருஷ்ண ஜெயந்தி.
3: வெரி குட்.

0: அதான் கேட்டேன்.
1: இதான் கேள்வியா?
0: கிருஷ்ணருக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்கும் சாப்பாடு சொல்லுங்க பாப்போம்.
1: வெண்ணெய், முறுக்கு, சீடை, வேற என்ன பிடிக்கும்?
0: இன்னும் ஒன்னே ஒண்ணு, பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறாள்,
1: ராதை. பக்கத்துல இருக்கிற வேற என்னது அதானே?
2: சாப்பிடுற ஐட்டம் தானே கேட்டீங்க சார்?
0: ஆமா ஆமா, கரெக்ட் தான்.
1: இதான் இதான் கேள்வியா?
0: நான் சாப்பாடு ஐட்டம் ஒரு 21 என்ன சொல்லுங்கன்னு வந்தேன், நீங்க இதே சொல்லிட்டீங்க.
1: அது சொல்லிடுவேன் சார்.
0: அப்படியே சொல்லுங்க பாப்போம்.
1: இட்லி, இடியாப்பம், உப்மா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, அப்புறம் என்னது, சாம்பார், புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு குழம்பு, பூரி, பொங்கல், வடை.
2: அதுலேயும் சொல்லுங்க, உளுந்த வடை,
1: உளுந்த வடை, பருப்பு வடை, கார வடை, போண்டா, சுசியம், சீடை, முறுக்கு, அதிரசம், சுண்டல்.
2: என்ன நீங்க இந்த ஈவினிங் டைம்ல இதெல்லாம் சொல்லி டெம்ப்ட் பண்றீங்களாப்பா?
1: இது கேள்வி இல்லை, இது ஏதோ ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. சரி முடிஞ்சிட்டா? அது நிறைய சொல்லிட்டேன், இன்னும் கேட்டா கூட சொல்லுவேன் நானு.
0: வெரி குட். 23
1: அவ்வளவுதான் சொல்லிருக்கேனா? பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் 65, தந்தூரி, அல்ஃபாமா சிக்கன், பட்டர் சிக்கன், நான், பரோட்டா, போதுமா?
0: வெள்ளிக்கிழமை சாம்பார் அவியல்னு சொல்லிருந்து பார்த்தா வர மாட்டேன்
2: பாத்தீங்களா? அதான் சார், டெம்ப்ட் பண்றதுக்காகவே இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க.
1: சரி, கேள்வி முடிஞ்சிச்சா?
0: முடிஞ்சிட்டோம், வெரி குட், பாஸ் ஆயிடுச்சு.
2: சரி சரி, ஒரு மார்க் கொடுத்துடலாம்.
1: சரி, எளிமையா கொடுத்துடலான்னு. பிறக்கும் போது பச்சை உடை அணிவான், வளரும் போது மஞ்சள் உடை அணிவான், மடியும் போது கருப்பு உடை அணிவான். அவன் யார்?
0: வளரும் போது
1: மஞ்சள்,
0: இறக்கும் போது கருப்பா?
1: கிருஷ்ணன்
2: சார்ட்ட நீங்க இவ்வளவு கோபப்பட கூடாது. உஷா,
0: அதாவது
1: என்ன, பானைக்குள்ள யானை போகாது, ஆனா யானை மேல பானையை கோத்திடலாம், இல்லனா யா மொத எழுத்து வித்தியாசம், அதையும் தாண்டியா?
2: நீங்க என்ன க்வெஸ்சன் கேக்குறது பாருங்க, உங்களை மட்டும்
1: இது அன்னைக்கே எத்தனை கேள்வி கேப்பீங்க? அதான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிட்டு,
2: அது மார்க் இருக்கு, மார்க் எல்லாம் கிடையாது.
0: சமயக்கு மார்க் கிடையாது, ஒரு ஃப்ரீ மணி கிருஷ்ண ஜெயந்தினால
1: ஃப்ரீயா? யா வித்தியாசம் சார், இது என்னமோ நான் அன்னைக்கு தான் கேட்டாங்க, மறந்துட்டேன் பாருங்க நானு. தெரியலங்க சார், சொல்லுங்க. அதான், யானை வாய்க்குள்ள பானை போகும், பானை வாய்க்குள்ள யானை போகாது. சில தப்பா சொல்றேன்,
0: தப்பு கிடையாது, அப்படி இல்ல. யானைக்கு வாய் இருக்கு, பானைக்கு வாய் இருக்கு, ஆனா யானையால சாப்பிட முடியும், பானையால சாப்பிட முடியும்.
1: அதான் அதான், ஏதோ சம்திங் வந்துச்சு.
0: ஏமா, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புளி மரத்து வாய் இருக்கு, பானை செய்யறது யானை வாயில எப்படி போகும்?
1: புரியல.
2: ஈஸியான
1: கேள்வி கேக்க சொன்னதுனாலதான் நான் இது கேட்டேன், இல்லனா அதுக்கு வேற ஒரு கேள்வி வச்சிருந்தேன், அது கேட்டா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பாங்க அவங்க.
2: சரி, ரெண்டு மதிப்பெண் எடுத்துட்டீங்க. இப்போ நம்ம அந்த சந்தோஷத்தோட ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தான் க்வெஸ்சன் மெதுவாக
1: வரும்.
2: சுறா படத்துல இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நேரம் 4:22 ஆயிட்டு இருக்கு. பாடல் கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 4:27. நேர்களை விளையாடிட்டு இருக்கும் இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில நேர அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: வாழ வந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன்
2: மேடம். ரவி டெய்லர்
1: சார்,
2: சரி கேள்வி கேக்குறீங்களா ரவி சார் நீங்க?
3: சரி கேக்குறேன்,
1: கேளுங்க.
3: நம்ம இந்த போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் பாத்துருப்போம், அது வந்து சிகப்பு கலரா இருக்கும். எதுக்காக சிகப்பு கலரா இருக்கு?
2: எதுக்காக சிகப்பு கலர்ல இருக்கு
1: போஸ்ட் பாக்ஸ்? ஏன் சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னு
2: கேட்குறாங்க.
1: ஏன்? இது காமெடியா சார்?
3: ஒரு கடி.
2: கடி என்னவா இருக்கும், ஏன் சிகப்பு கலரில் இருக்குது? எப்படி யோசிச்சதே இல்லையே.
1: இல்லை, இதுக்கு ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உண்மையும் இருக்குது.
2: அப்படியா? கடி ஜோக். ஏன் சிகப்பு கலர்?
1: ஏன் சிவப்பு கலர் இருக்குது? டைம் போட்டாச்சு.
2: தெரியுமா லிசி,
1: எனக்கு
2: ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு.
1: ஈஸியா தூரத்துல இருந்து பாக்குறதுக்காக சிவப்பு கலர்ல. சிவப்பு கலர்
2: அப்படின்னா
1: அது வந்து சயின்டிஃபிக்கான ரீசன்.
2: சரி சார், நீங்க சொல்லிடுறீங்களா?
3: அதுல வந்து சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதனால சிகப்பு கலரா இருக்கு.
2: ஐயோ
1: சார், நீங்க
2: ஏன் சிகப்பு கலரா இருக்கு? சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சதுனால இருக்கு. ரைட். உங்க கடைக்கு என்ன பெயிண்ட்?
3: என்ன மேடம்?
2: உங்க கடைக்கு
1: என்ன பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க கேக்குறாங்க.
3: என் கடைக்கு வெள்ளை தான்
2: அடிச்சிருக்கேன்.
1: உங்க கடையா வெள்ளை கலர்ல இருக்குது?
3: ஆமா ஆமா, வெள்ளை கலர்.
2: வெள்ளை அடிச்சதுனால வெள்ளை கலர்ல இருக்கு.
3: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல.
2: சரி, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
1: சார், நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்க அதுல இருந்து தொடர்ச்சியா லாஸ்ட் எழுத்து முடியற மாதிரி அடுத்தடுத்த வார்த்தைகளை சொல்லணும். ஒரு நபருடைய பெயரா இருக்கலாம், ஏதோ ஒரு ஒரு பெயரோ வார்த்தையோ அப்படி. சரியா? மலர்.
3: ரவி.
2: நீங்க சொல்லுங்க. ரவி சொல்லிருக்காங்க.
1: விமர்சனம்.
2: ரயில்.
1: மலர் ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம. ரயில்.
2: இப்படி யோசிக்க கூடா, டப்பு டப்பு டப்பு டப்புன்னு வரணும்.
1: லிசா. சாதம்.
3: மர்மம்.
2: ஒரு நிமிஷம், மலர் சொன்னாங்க, லிசா எங்கிருந்து வந்துச்சு?
1: பேர் சொல்லலாம்னு சொன்னல, லிசா சொன்னாங்க.
2: மலர் தானே, இரு ரால தானே ஆரம்பிக்கணும்.
3: இல்ல இல்ல, அடுத்த 200 வார்த்தை சொன்னீங்க.
1: ரயில் சொன்னேன்.
2: ஓகே.
1: அதுக்கு லிசா சொன்னாங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க
3: சார்? மர்மம் சொன்னேன்.
1: மர்மம். மருதம். டைம் முடிஞ்சிச்சு.
2: மருதம் சொல்லிருக்காங்க.
3: மருதம். மருதமலை.
1: ஓ,
3: படத்தின் பேர்.
1: லட்டு. லை லாலா.
3: சரி, இந்த மார்க்க நீங்க வச்சுக்கோங்க.
1: இல்ல இல்ல, நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க.
2: ட்ரை பண்ணி சூப்பரா விளையாடுறீங்களே.
3: சரி சரி, 2 ல சொல்லணும்.
1: இப்போ டைம் முடிஞ்சிருச்சு, நல்லா விளையாடுறீங்க, இது மதிப்பெண் உங்களுக்கு. சரிங்களா?
3: சரி சரி மேடம்.
1: சரி,
2: நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிக்க முடியும் இல்ல இதுல இருந்து.
3: ஆமா ஆமா.
1: எப்படினா 2 பாயிண்ட் சார் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஓ, நீங்க 2 பாயிண்ட்மா?
1: ஆமா. போஸ்ட் பாக்ஸ் ஏன் ரெட் கலர் இருக்கு அப்படினு.
2: சூப்பர் சார்,
3: நன்றி
2: நன்றி.
1: என்னன்னா உஷா, போஸ்ட் பாக்ஸ் ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு
2: ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சதுனால ரெட்டா இருக்கு.
1: சரி.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: தொழிலிசை பாடல்கள் துடிப்பான கேள்விகள் தித்திப்பான பதில்களோடு நேரம் 4:37 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக.
2: யாரு
3: அம்மா? இருவருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம்.
2: மாலையும்
3: கட்ட முடியாது, முகர்ந்தும் பார்க்க முடியாது, தலையிலும் வைக்க முடியாது. என்ன பூ?
2: வாழைப்பூவா?
3: இல்ல.
2: சிரிப்பு?
3: இல்ல.
2: மத்தாப்பு?
3: இல்ல.
2: எல்லா பூவையும் சொல்லியாச்சு. அப்புறம்
1: இது என்ன பூ தான்? பூவா இல்ல இந்த மாதிரி சிரிப்பு மத்தாப்பு அப்படிப்பட்ட பூவா?
3: இல்ல இல்ல
2: இல்ல இல்லனா என்னது? க்ளூ கொடுங்களேன் சார்.
3: கொடுக்காது. எல்லா பக்கமும் இருக்கும்.
2: எல்லா பக்கமும் இருக்குமா?
1: இருக்கும் பூவா?
2: ஆ, எல்லா பக்கமும் இருக்குமா? எல்லா பக்கமுமா பாம்பு இருக்குது?
1: இது ரொம்ப குறும்பு.
2: ஐயோ கடவுளே, இது நீங்களா யோசிச்ச கேள்வியா சார்? மாணிக்கவாசகம் சார், இது நீங்களா யோசிச்ச கேள்வி? கரெக்டா?
1: அதான் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு.
3: ஆனா நான் தோட்டத்துல பல வருஷமா அங்கே இருக்கேன், தோட்டத்துல விவசாயம் தான்.
2: அப்ப கேட்டிருக்கணும் மாணிக்க வாசகம் சாருக்கு பக்கத்திலேயே இருக்கிற பூ என்ன பூ? அப்படி பூ என்ன பூ கேட்டிருக்கணும். சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா?
3: கேளுங்கம்மா.
2: உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு
3: மார்க் வச்சிடுங்க.
2: சரி, மார்க்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு ஒரு ஒரு விடுகதையை கேட்டலாம். வாலு நீண்ட குருவி இறை எடுக்குது, இறை சாப்பிடாது, அது என்ன?
3: வால் நீண்ட குருவியா?
2: இறை எடுக்கும் ஆனா இறை சாப்பிடாது.
3: என்னது
2: என்னது
1: என்னது?
2: உங்களை மாதிரி கேட்க மாட்டேன்
3: நானு.
2: நீண்ட குருவி இறை எடுக்குது, இறை சாப்பிடாது. டைம் போட்டாச்சு, முடிய போகுது டைம்.
3: ஒரு ஆக்ஷன் கொடுங்களேன்.
2: ஆக்ஷன் கொடுக்கவா? நான் ஆக்ஷன் பண்ணா உங்களுக்கு தெரியுமா?
1: இல்ல, ஒரு க்ளூ கேக்குறாங்க.
2: ஒரு க்ளூ? சமையலுக்கு பயன்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க.
3: முருங்கைக்காயா?
2: முருங்கைக்காய் எப்படிங்க
1: சாப்பாடு எப்படி
2: எடுக்கும்?
3: கரண்டி.
2: என்ன கரண்டியா? சரி, கரண்டியும் சொல்லலாம்.
3: கரண்டி.
2: கரண்டி நான் நினைச்சது அகப்பை. சரிங்களா?
3: கரண்டி அகப்பை ஒண்ணுதான். அது சிரட்டையில செய்வாங்க முன்னால.
2: ஆமா,
3: இப்போ சில்வர்லயோ அலுமினியத்திலயோ இருக்கு.
2: அப்படியா சார்? அப்படியா? தெரியாது.
3: மார்க் வேணா நீங்க
2: வச்சுக்கிட்டேன். மார்க் என்ன சார்? மார்க் சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன மார்க் கிடக்கு? மாணிக்க வாசகம் சார்க்கு தான். நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
3: ஒன்றும் பிரச்சனை இல்ல.
2: நன்றி
1: நன்றி. எப்படின்னா உங்களுக்கும் ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க வந்து என்னடா ரெண்டு மார்க் நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு. அவங்களுக்கு
2: அப்படி இல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு கேள்வியை முதல்ல கேட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அவருக்கு

0: சரி சரி, இருந்தாலும் நம்ம நேர்கள் வந்து பாசக்கார நேர்கள் தான். எனக்கு
1: ஆமாம்,
0: ஒரு மார்க்னா நம்மளுக்கு ஒரு
1: உங்களுக்கு ஒரு
0: மார்க்கு
1: நாள் மார்க்
0: அப்படின்னு
1: அப்படின்னு
0: தந்துருவாங்க.
1: சொல்லிடுவாங்க.
0: சரி, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். உத்தமபுத்திரன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு
2: Yo mama, you know how me nerd kiss at the dance floor, baby.

0: நேரம் 4:47 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 1106.6 மெகாஹெர்ட்ஸின் பொதிகை தும்பி கேம் ஷோ நம்ம நிகழ்ச்சியில் நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். பெருமாள் புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம்.
2: கோமதி நமச்சிவாயம் அம்மா.

0: வந்துட்டேன்னு சொல்லு.
1: ஆமா,
2: அதாவது ட்விஸ்டா ஈஸியா ஒரு கேள்வி கேட்டேன்.
0: சிம்பிளா ஈஸியா,
1: சிம்பிளா ஈஸியா நீங்க சொல்லும் போதே பயமா இருக்கே.
2: சிம்பிளா இல்ல, ட்விஸ்டா
1: ட்விஸ்டா ஈஸியா
2: ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க பதில் சொல்லணும்.
0: கேளுங்க.
2: அன்னைக்கிளி படத்துல இருந்து ஒரு பாட்டு,
1: அன்னைக்கு
2: இந்த பாட்ட பாடுனது யாருன்னு நீங்க சொல்லணும்.
0: ஓ,
1: நீங்க
0: பாடுங்க
1: பாடுங்க பாடுங்க.
2: டைம் போட்டுக்கோங்க,
1: டைம் போட்டுக்கோங்க. ரொம்ப உஷாரா இருக்கீங்க.
2: ஆமா, கொஞ்சம் நீ பாத்து சொல்லு, அவர் பத்தார காணே. இது யார் பாடுனது தெரியுமா?
0: ஜானகி அம்மா.
1: ஆமா, ஜானகி அம்மா பாடுனது.
2: இல்லையே.
0: இல்லையா?
2: ஆ, டைம் போகுது. நான் ட்விஸ்ட்னு சொன்னேன்.
0: ட்விஸ்ட்னு சொன்னீங்களா? என்ன ட்விஸ்ட்? யாரு?
1: பி சுஷிலா பாடினதோ?
2: இல்ல.
1: அப்படியா? கரெக்டான பதில் தானே சொல்லணும்.
0: நீங்க ட்விஸ்ட் பண்ணுனீங்க, உங்க கரெக்டான பதில் தானே. ஏய், நீங்க பாடுனீங்க கோமதி அம்மா பாடின பாட்டு.
1: ஆமா ஆமா ஆமா,
2: வெரி குட் வெரி குட். நான் இங்க இருந்து கை வெட்டிக்கிட்டேன்.
1: பாத்தீங்களா, ட்விஸ்ட் னு சொல்லும்போதே
2: இப்போ இந்த பாட்ட பாடுனது யாருன்னு கேட்டேன். இப்போ இந்த பாட்ட பாடுனது கோமதி.
1: ஆமா, கோமதி அம்மா.
2: ஒரு மார்க். யாருக்கு? உஷாவுக்கா? இன்னொரு சிஸ்டர் கா?
1: எனக்கு தான், எனக்கு தான்.
0: என்ன
1: பேசினாலும் வந்து நீங்க அதுக்கு பதில்
0: சொல்லவோ
1: கூடாது, சிரிக்கவோ கூடாது.
2: பதில் சொல்லக்கூடாது.
1: ஆமா ஆமா ஆமா
2: ஆமா. சரி,
0: டைம் போடலாமா?
2: போட்டுக்கோங்க.
1: ஓகே,
2: போட்டுக்கோங்க.
1: ஸ்டார்ட்.
2: இது வந்து சாப்பிட்ட உடனே கை கழுவுனதும் துடைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. இது வந்து நிறைய பேரு பர்சுக்குள்ள வச்சிருப்பாங்க.
0: எதை பர்சுக்குள்ள வச்சிருப்பாங்க?
2: ஒரு ஊக்கு எடுத்து சட்டை, இந்த மேல் சட்டை இருக்குல்ல, அதுல இத வச்சு கட்டி
1: விடுவாங்க.
2: போனா மூக்கு வரும், சிந்தி தரையில போடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு முன்னேற்பாடா, முன்னறிவு இத ஒரு சொல்லி கொடுக்கறதுக்காக.
0: என்ன கலர்
2: உண்டு அதுல வந்து ஒரு இது, அதாவது கடல்ல விளையும் அந்த இத வச்சிருந்தாங்கன்னா, அந்த கம்பெனி வச்சிருந்தாங்கன்னா அவங்க லார்டு லப்பர் தாஸ்.
0: அதனால இது இது சொல்லிட்டீங்களோ.
1: அவங்க
0: என்ன சொன்னாங்க? கர்ச்சீஃப் தான் சொல்லக்கூடாது சொன்னாங்க. கை குட்டை அப்படி சொல்லிடலாம்ல அழகா.
2: சொல்லல, நீங்க சொன்னது கர்ச்சி
1: விளையாடிட்டாங்க. சரி, நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கில்லி திரைப்படத்துல இருந்து.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: டக்குன்னு வரிச்சு பாருங்கள். இன்றைக்கி இப்போ யாரெல்லாம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரண்டு பதிப்பெண்கள் எடுத்த நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, வாழவந்தான் ரவி, அப்புறம் வடக்கு கரம்பனூர் மாணிக்க வாசகம், இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் அம்பலவாணன், அவங்க வந்து அவங்க ஒரு மதிப்பெண் எடுத்தாங்க, எனக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்தாங்க. அதே மாதிரி உஷா, நீங்கள் வந்து காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார் வந்து ரெண்டு மதிப்பெண் உங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெருமாள்புரம் கோமதிமாவும் அவங்க ஒரு மதிப்பெண், உங்களுக்கு ஒரு மதிப்பெண். எப்போவும் போல் பார்த்தீங்கன்னா நேயர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மூணு மதிப்பெண், நான் ஒரே ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கேன்.
1: கடைசியாக அவங்க பேசினது கோமதிமா,
0: கோமதிமா வந்து அவங்க ஒரு மதிப்பெண், உங்களுக்கு ஒரு மதிப்பெண்.
1: சூப்பர்.
0: அப்படி இல்லை, எனக்கு ஒரு உங்களுக்கு ஆமாம் இல்லை, அப்போ எனக்கு ரெண்டு மதிப்பெண், நீங்களும் ரெண்டு நானும் ரெண்டு, சேம் சேம். சூப்பராக இன்னைக்கு நிகழ்ச்சியை கலகலான்னு கொண்டு போகிற மாதிரி கொஸ்டின்ஸோடு வந்து நேரலையில் கலந்துக்கிட்டீங்க. கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நாம் நன்றிகள் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 5-2 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 1984 வெளிவந்த திரைப்படங்கள் வந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்டகாலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலானிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச்செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15 தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

திரைப்படங்கள்லேருந்து திரைப்பட பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1984 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து திரை பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுட்ருக்கோம். அடுத்து என்ன படம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படம். ரஜினிகாந்த் அப்படின்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஆக்ஷன், பஞ்ச், டைலாக், ஸ்டைல் இப்படிலாம் நினைப்போம் இல்லையா. நான் அதுக்கு எல்லாத்துக்கும் மாறாக ஒரு குழந்தையோட மனசையும் அன்போட சக்தியையும் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அழகான திரைப்படம் தான் 1984 வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க, இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக மீனா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்திலே மீனா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு, பலருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. கே நட்ராஜ் அவர்கள் இயக்கிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தூயவன் வந்து கதை எழுதியிருப்பாங்க. இன்னும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெயர்லேயே வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள். இளையராஜா வந்து கொடுத்துருப்பாங்க, கடவுள் உள்ளமே இருக்கட்டும், முத்துமணி சுடரேவா, தென்பூவே, இளங்குயிலே, இப்படி எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த கதை என்ன அப்படின்னா, ரோசி அப்படிங்கிற கேரக்டரில் தான் மீனா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கேர் ஹோமில் வந்து இருந்துட்டுருப்பாங்க. உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. வந்து ஆரம்பத்தில் யாரை பார்த்தாலும் ஒரு கோபம், யார் கூடயும் பேசாமல் ஒரு தனிமை, இந்த மாதிரி யார் கூடயுமே ஒரு பழக மாட்டாங்க. தனியாகவே உட்காந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தான், ஆனால் வந்து யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் வந்து, ஒரு அவங்க கேர் ஹோமுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு விருந்தினராக வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிறதுக்காக வராங்க. தொடர்ந்து ஏற்படுற ஒரு சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அந்த சின்ன குழந்தையான மீனா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து ஏற்படுது. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றுது. எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற உண்மையான அன்பும் அக்கறையும் அவருடைய மனநிலையை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதா இந்த படத்தோட மையம். இந்த படத்தோட ஸ்பெஷலில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னோட வழக்கமான அந்த இமேஜை விட்டுட்டு கதையோட உணர்வுக்காக தண்ணி ஒரு கேரக்டராக மாற்றி நடித்தது அப்படிங்கிறது உண்மையிலே நிறைய பேரால் ரசிக்கப்பட்டது. இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி சூழலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. சுமார் 300 மாணவர்களும் இதில் பங்கேற்றதாக கூறப்படுது. ரோசி அப்படிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய அந்த மீனா அவர்கள் வந்து கோபமாகவும் மற்றவர்களை பற்றி அதிகம் கவலைப்படாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, மீனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு மீனா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் பாண்டிங், இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டை வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படம் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தாங்க, அன்பை பற்றி மட்டும்தான். குழந்தைகளை பார்த்து சிரிக்கிறது, அவங்க பேசும்போது கொஞ்சம் நேரம் நின்று கேட்குறது, அவங்களுடைய சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸை கூட நம்ம மதிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு காது கொடுக்கும்போது நானும் முக்கியமானவள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க கிட்ட ஏற்படுத்துது அப்படிங்கிறதா சொல்லுது இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒரு சீனில் வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க வரல அப்படின்னு ஒவ்வொரு ஆளுடைய பேரையும் வந்து அந்த கேர் ஹோமில் உள்ள நபர்களுடைய பிள்ளைகளுடைய பேரை வந்து கூப்பிட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோசி அப்படின்னு கூப்பிடும்போது மீனா அவங்க வந்து பதில் சொல்லவே மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது டீச்சர் வந்து திட்டுவாங்க, என்ன நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போது அதுக்குமே அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் உட்காந்துருக்கும் போது இவங்க ரொம்ப கடுப்பாகி என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிஸ்டர் வந்து என்ன அப்படின்னா, மீனா அவங்கள ஒரு ஸ்பெஷல் சைல்டாக பார்த்துட்டு இல்லை இல்லை நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவுமே இந்த டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் பிடிக்காது. இது எதனால அப்படின்னா, அவங்க நிறைய சிச்சுவேஷனால் பாதிக்கப்பட்டது வந்து அந்த சிஸ்டருக்கு தெரியும். எந்த காரணத்தால் அவங்க இந்த ஹோமுக்கு வந்தாங்க, யார் அவங்களுடைய உண்மையான அம்மா, இந்த உண்மையான விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த சீனை நாம இப்போ கேட்கலாம்.
1: விளையாடாம அவங்க உங்க கிளாஸ் ரூமுக்கு போறோம். ஓகே தாமஸ், எஸ் மிஸ், அனிதா,
2: எஸ் மிஸ்,
1: பாத்திமா,
2: எஸ் மிஸ்,
1: பீட்டர்,
3: ஜேசி பீட்டர்னு சொல்லுங்க.
1: அதென்னடா ஜேசி பீட்டர்?
3: ஜேசி என்னோட இனிஷியல்.
1: அதப்படி
3: எல்லாரும்

0: ஜீசஸோட பிள்ளைங்கன்னு மத சொன்னாங்க. அதனால என்னோட பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் பீட்டர்.
1: சரிப்பா, இனிமே நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன், உட்கார். சிறிய புஷ்பம்.
2: இந்த பேர் எனக்கு பிடிக்கல மிஸ்.
1: நீ வளர்ந்து பெரியவள் ஆனதும் பெரிய புஷ்பம்னு கூப்பிடுறேன், உட்கார். சைமன்.
3: எனக்கு வேற பேர் வைங்க.
1: ஏ
3: என்ன சைமன் சைமன் கூப்பிடாம களிமண்ணுன்னு கூப்பிடுறா?
1: யாரு?
3: தோ இவன்தான்.
1: நிறுத்து, அவதான் ஊமையாச்சு. எப்படி நான் சொல்லுவா?
3: களிமண்ண பேசுற மாதிரி கையில பெசஞ்சு பெசஞ்சு காட்டாளே.
1: அதெல்லாம் தப்பு. உன் பேர் என்ன? ஆ, லில்லி. உகர் ஜான்.
4: மிஸ் கண்ணன் கண்ணப்பல்ல, ஏதாவது ஒரு பேர் வைங்க மிஸ்.
1: ஏன்பா?
4: பேர்லயாவது கண் இருக்கட்டுமே.
1: கர்த்தர் உனக்கு நிச்சயமா கண்ணு கொடுப்பார், அவரை கேளு. நெக்ஸ்ட் ரோசி. ரோசி, ரோசி கூப்பிடுறேன் காதல் வேலை. உனக்கு தினமும் இதே வழக்கம் ஆயிடுச்சு. நீ வாய திறந்து பிரசன்ட் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு ஆக்சன்ட் தான் போடுவேன்.
5: இல்லாத ஒரு இடத்தை
6: ரோசியை பார்த்துக்க வேற ஆளை ஏற்பாடு பண்றேன். நீங்க போலாம். I said you can go. ரூபி, ஆயா தேவன பேப்பர்ல விளம்பரம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 5:20. அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒளிபரப்பில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி 1984 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க போகிற திரைப்படம் தாவணி கனவுகள். ஒரு குடும்ப பின்னணியில் அமைந்த வேலையில்லாத இளைஞனுடைய வாழ்க்கை போராட்டத்தையும் தன் குடும்பத்தோட பொறுப்பை சுமக்கிற அண்ணனோட மனநிலையும் சொல்கிற படங்க இது. இந்த படத்தை கே பாக்யராஜ் அவர்கள் வந்து எழுதி இயக்கி தயாரித்து கதாநாயகனாகவும் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அவங்க கூடவே பார்த்திங்கன்னா நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவர்கள், ராதிகா, பூர்ணிமா, இளவரசி, நித்யா, பார்த்திபன், இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள். எப்போ கேட்டாலும் திருப்ப திருப்ப கேட்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான பாடல்கள் தான். இதோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, படித்து ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்தும் சுப்பிரமணியம் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியராஜா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல. அதே நேரத்தில் வீட்டில் அம்மா, 5 தங்கைகளும் இருக்கிறாங்க. தங்கைகளோட திருமணம், அவங்களுடைய எதிர்காலம், குடும்பத்துடைய பொருளாதார நிலை எல்லாமே அவங்களோட மனசில் எப்பவும் ஓடிட்டே இருக்கும். அதனால் வேலை தேடி அவங்க வந்து டவுனுக்கும் போகிறாங்க. அங்கே அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிறைய திருப்பங்களும் ஏற்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அண்ணன் வந்து தன்னோட ஆசைகளை விட தன்னுடைய தங்கைகளுடைய வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துறது தான் இதில் வந்து முக்கியமான விஷயம் இந்த திரைப்படத்தில். அதனால தான் இந்த படம் வந்து வெறும் காதலோ இல்லை காமெடி படமோ கிடையாதுங்க. குடும்ப பொறுப்பு, வேலை இல்லாத இளைஞனுடைய ஸ்ட்ரகிள்ஸு, தங்கைகளுடைய எதிர்காலம், இப்படி பல விஷயங்களை பேசுகிற ஒரு திரைப்படம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயுமே வந்து அண்ணன் தங்கை ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சண்டைகள், என்னோட பொருள் எடுக்காத, என்னை கேள்வி பண்ணாத, இப்படியெல்லாம் சண்டை போடுவோம் இல்லையா. ஆனால் வெளியிலேருந்து யாராச்சும் நம்ம தங்கைகளை வந்து தொந்தரவு செஞ்சோம் அப்படின்னா அண்ணன்களுக்கு எப்படி கோபம் வருமோ அந்த மாதிரி ஒரு சிப்ளிங்ஸோட பாண்டிங்கை இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதோட பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பாக்கியராஜ் அவர்கள் தானே எழுதி இயக்கி தயாரித்து கதாநாயகனாகவும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். மேலும் சிவாஜி கணேசன் அவர்களும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் கொண்டு வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். தாவணி கனவுகள் அப்படின்னு பெயர் வச்சுருந்தாலும் இந்த படத்தில் கனவு காண்பது அப்படிங்கிறது தாவணி அணிஞ்ச பெண்கள் மட்டும் இல்லை, ஒரு அண்ணனோட கனவும் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். தன்னோட தங்கைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற கனவை நம்ம பார்க்க முடியும். அந்த கனவுக்காக தன்னுடைய கஷ்டங்களையும் தோல்விகளையும் தாண்டி போராடுற ஒரு அண்ணனாக பாக்கியராஜ் இந்த படத்தில் நம்மளை வந்து சந்திச்சிருப்பார். அதனால தான் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த அண்ணன் தங்கை சீன் வந்து நிறைய இடத்துல நம்மளால் வந்து ஒரு குடும்ப உணர்வு, ஒரு சிப்ளிங்ஸ் பாண்டிங் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஒரு சீனில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த இவங்க தங்கச்சி, 5 தங்கச்சி இல்லை, அதனால் வந்து

0: அவங்களை பார்க்குறதுக்காகவே நிறைய இளைஞர்கள் வந்து இங்கே வீட்டு பக்கமாக நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து தெரியும் இவங்க எதுக்கு இங்கே நின்றுட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் டைரெக்டாக போனால் சண்டையும் வந்துடும், அப்படியும் போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ரொம்ப அப்படி ஒரு லாஜிக்காக ஒரு சின்ன டைலாக் சொல்லுவாங்க. ஆனால் மொதல் டைலாக்லாம் அவங்க போக மாட்டாங்க, லாஸ்ட்டாக ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். அது சொன்னதுமே எல்லாரும் அறக்க பறக்க தெரித்து ஓடிடுவாங்க. அது என்ன டைலாக் அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்கலாம்.
1: உள்ள போய் அந்த மக்கா போன் எடுத்துட்டு வா. சே, அவசரமா ஏதாச்சும் வேலைக்கு போகும்போது அந்த சைக்கிள் செயின் கடை விழுந்துடும். இதனால எத்தனை வேலை கெடுது தெரியுமா?
2: அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர் ரோமியோக்களே, நீங்க எல்லாம் ஏன் இங்க பம்பிட்டு இருக்கீங்க? எதுக்காக இந்த இடத்துல மட்டும் அக்கறையோட படிக்கிறீங்க? இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் உங்க சைக்கிள் அடிக்கடி ஏன் ரிப்பேர் ஆகுது இதெல்லாம் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எனக்கு உங்க வயசு தான். எங்க வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, மான மரியாதை ஒண்ணு மட்டும் கொஞ்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கெடுத்தப்பா உங்களுக்கு வேண்டாம். தயவு செய்து என் தங்கச்சிகளை தொல்லைப்படுத்தாம இடத்த காலி பண்ணுங்க.
1: இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன், பேச நின்ற.
2: அப்படி உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா என் தங்கச்சிகளை சைட் அடிச்சுதான் ஆகணும்னா நேரம் எங்கிட்டயே வாங்க. யாருக்கு எந்த பிள்ளைய பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, உடனடியா இப்பவே இங்கேயே உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நேரம் 5:30 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக 1984 வெளிவந்த என்ன திரைப்படம் அப்படின்னா கை கொடுக்கும் கை. பெயரே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தர பெயர். ஆனால் இந்த படத்தோட கதை வந்து ரொம்பவே ஒரு கனமான சமூக பிரச்சனையும் கணவன் மனைவியோட உறவையும் மையமாக கொண்ட ஒரு கதை. இந்த படத்தை மகேந்திரன் வந்து எழுதி இயக்கியிருப்பாங்க. கதையோட அடிப்படை பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திரா அவங்க எழுதிய முனித்தாய் அப்படிங்கிற கன்னட கதையை அடிப்படையாக கொண்டது. தமிழில் வந்து அது முழு நீள படமாக மாற்றப்போ மகேந்திரன் அவர்கள் வந்து சில மாற்றங்களையும் செஞ்சுருப்பாங்க. ரஜினிகாந்த், ரேவதி, ராஜலக்ஷ்மி, ரங்கநாதன், சௌகார் ஜானகி, ஒய்ஜி மகேந்திரன், தேங்காய் சீனிவாசன், ஷினி ஜெயந்த், இப்படி நிறைய நடிகர் நடிகைகளை இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காளிமுத்து அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா சீதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. சீதா வந்து ஒரு பார்வையற்ற பெண், ஆனால் தன்னுடைய குறையை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையை வந்து தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு பெண்ணாகவும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் செஞ்சுட்டு வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுது. அந்த பகுதியில் செல்வாக்கு நிறைஞ்ச ஒருத்தர் வந்து சீதா மீது ஒரு தவறான எண்ணம் கொண்டு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இது கதையோட மிக கனமான திருப்பமாகவும் அமையுது. இங்கே தான் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண படமாக இல்லாமல் ஒரு பழி வாங்குகிற கதையாக இல்லாமல் கணவன் மனைவி உறவு, நம்பிக்கை, மன்னிப்பு, சமூகத்தோட பார்வை இதெல்லாம் பற்றி கேள்வி நிறைய வருது. அதே மாதிரி ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட எமோஷ்னல் டேர்னிங் பாயிண்ட். இந்த படத்தில் வழக்கமாக நம்ம பார்க்குற ரஜினிகாந்தா இல்லாமல் மாஸ் ஹீரோ மட்டும் பார்க்க முடியாது. ஒரு கணவனாக, ஒரு மனுஷனாக எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கோபம், மனவேதனை, மனைவி மீதான அன்பு, சமூகத்தோட கேள்விகள் இதெல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க எடுக்கிற முடிவு தான் இந்த கிளைமேக்ஸை ரொம்பவே வித்தியாசமாக மாற்றிருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது இந்த படத்துக்கே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரேவதி அவர்களுடைய

0: நடிப்புமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு நடிப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு பார்வையற்ற பெண்ணு இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. அதனால் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய ஒரு காமெடி காட்சிகளுமே நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகேந்திரன் அவர்கள் இயக்கிய படங்களில் கதாபாத்திரங்களுக்கு வந்து ஒரு அமைதி, அமைதியான மனநிலை, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து கொடுப்பாங்க. அதே போலவே இந்த படத்துலேயும் பெரிய பெரிய டயலாக்லாம் இல்லாமல் கதாபாத்திரங்களுடைய மனசில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய எமோஷனல் மூலமாக ரொம்ப உணர்வுகளை ரொம்ப இயல்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய பாடலை பற்றி சொல்லியே ஆகணும். இளையராஜா இசையமைச்சிருப்பாங்க. எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டுங்க. தாளம்பூவே அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும், வாசம் வீச, இது எல்லாமே சூப்பரான பாடல். இந்த பாடல் பார்த்திங்கன்னா எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாங்க. வரிகளை வந்து புலமைப்பித்தன் வந்து எழுதியிருப்பாங்க, தாளம்பூவே அப்படிங்கிற பாடல். அதே மாதிரி மகேந்திரனுடைய கதையோட்டத்தை இளையராஜோட இசையோட சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு தனியான ஒரு எமோஷ்னல் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே சூப்பர் தாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, 100 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் ஓடி செம்ம ஹிட்டான படம் இது. கை கொடுக்கும் கை அப்படிங்கிறது காதல் கதை மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ஏற்படுற மிகப்பெரிய சோதனை, அவளுடைய கணவனுடைய மனநிலை, இதெல்லாம் ஒன்றா சேர்த்த ஒரு கதை. இப்போ நாம் அதுலேருந்து ஒரு காமெடி காட்சி என்ன அப்படின்னா, ரேவதி அவர்களுக்கு கண்ணு தெரியான்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து பாத்திரம் கழுவி கொடுத்துட்ருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ ஒன்றுன்னா எடுத்து போட்டே இருக்கும்போது ஒரு பாத்திரத்தை கழுவி அப்படி தூக்கி தூக்கி போடுவாங்க. ஆனால் தூக்கி போடுறப்ப பாத்திரம் எதா டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு ரேவதி அவர்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, என்னென்ன அங்கே தூக்கி போடாதீங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் கடகடன் வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சொம்புக்குள்ளால் கை மாட்டிக்கும். ஆனால் அதை மனைவி கிட்டே சொல்லவும் முடியாது, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் போது இவங்க வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே சமாளித்து எப்படியாவது அந்த கையை வந்து சொம்புக்குள்ளேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ட்ரை பண்ணி லாஸ்ட்டு சக்ஸஸும் பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ கேட்கலாமா?
1: என்னங்க ஏன் இப்படி பாத்திரத்தை தூக்கி தூக்கி போடுவீங்க? எல்லாம் நெளிஞ்சு போகுது, உங்களுக்கு எல்லாத்துலயுமே வேகம் தான். என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ என்னோட பாத்திரம் எல்லாம் போச்சு.
2: என்னங்க

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 5:41 30 நொடி. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1984 தீபாவளிக்கு வெளியான இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்து வெளியான திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அவங்களோட நடிப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். 150 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் ஓடியாதான் பதிவுகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினிகாந்த் அவர்களும், உமா அப்படிங்கிற கேரக்டரில் ராதிகா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. கூடவே கார்த்திக் வந்து வினோத் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. துளசி, வி கே ராமசாமி, மேஜர் சுந்தரராஜன், ஒய்ஜி மகேந்திரன், விசு இப்படி நிறைய நடிகர்களை நம்மளால் பார்க்க முடியும். எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் இந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பரான திரைப்படம். என்ன கதை அப்படின்னா, மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு முரட்டுத்தனமான தவறான வழியில் செல்கிற ஒரு இளைஞனாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் கங்காதரன் அப்படிங்கிற நல்ல மனுஷர் வராரு. கங்காதரன் வந்து அவரை திருத்தி தன்னோட தொழிலில் பொறுப்பான ஒரு இடத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா மாணிக்கம் வந்து உமாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை தொடங்குறாரு. ஆனால் கங்காதரன் அவர்களுடைய மகன் வினோத், கார்த்திக்கு அவங்க இருக்காங்க இல்லையா, தன்னோட தந்தையோட தொழில் மாணிக்கத்தால் ஏமாற்றப்பட்டு போயிட்டு தான் நினைக்கிறார். ஆனால் மாணிக்கத்தன் மீது கொண்டு அந்த கோபம், பழி வாங்குகிற எண்ணம் இதெல்லாம் ஏற்படுது. இதிலேருந்து கதை பார்த்திங்கன்னா நம்பிக்கை, குடும்பம், தொழிலாளி முதலாளி, உறவு, பழி வாங்குதல், மனிதநேயம், இப்படி பல உணர்வுகளை கடந்து அந்த கதை போயிட்டு

0: இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கம் உமா தம்பதிகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ரஜினி அவர்களுடைய கேரக்டர் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ரஃப் கேரக்டராக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்த அப்புறமா மனைவி குழந்தை குடும்பம் அப்படின்னு ஒரு பொறுப்பான மனுஷனாக மாறுறது இந்த படத்தோட முக்கியமான மாற்றமாகவே பாட்டப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கதைக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனை நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியும். இன்னும் என்ன அப்படின்னா ஒய்ஜி மகேந்திரனுடைய காமெடி வந்து இந்த படத்தில் ரசிகர்களால் பாராட்டப்பட்ட ஒன்று. தக்காளி அப்படிங்கிற கேரக்டரில் ஒய்ஜி மகேந்திரன் வந்து வருவார். படம் முழுக்க பார்த்திங்கன்னா குடும்பம் உணர்வு மோதல் இப்படி சீரியஸ் மொமெண்ட்டாக போயிட்டே இருக்கிறப்ப இடையில இடையில காமெடி போர்ஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷன் ரொம்ப சீரியஸாக போகாமல் இடையில இடையில ஒரு காமெடியும் வச்சு போகும்போது அது உண்மையிலே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. இசை பற்றி சொல்லியாகணும். இளையராஜா அவர்களுடைய இசையில் வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்கலாம் அந்த பாட்டு ரொம்பவே பிரபலமானது. கல்பனா ஐயர் வந்து இந்த பாட்டில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 1983 வெளியான தெலுங்கு திரைப்படமான டர்மாட் முடு அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தோட ரீமேக் தான் இந்த படம். அதோட இந்த படத்துக்காக ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டுமே கிடச்சிச்சு. உண்மையிலே இது வந்து ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு அழகான கருத்துமே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்யும் மனுஷங்களுக்கு நல்லது திருப்பி வரும் அப்படிங்கிறத, ஒருவருடைய வாழ்க்கையில் தவறான பாதையிலேருந்து திருந்தினாலும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த படம் எடுத்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த ரஜினிகாந்த், ராதிகா அவங்க வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராதிகா நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறப்போ அவங்க வந்து கேட்பாங்க, BUT அப்படின்னா பட், ஆனால் PUT அது ஏன் புட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க, சொன்னது சொன்னது தான் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி படிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா. அது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க.
1: பியூட்டி புட்டு தானே? அப்போ பியூட்டி புட்டு தானே பட் எப்படி?
2: அது அப்படிதான்.
1: அது அப்படியே தான் முடிக்க உருவம் கொடுக்குறோம். பியூட்டி புட்டு தான், பியூட்டி புட்டு பட் சொல்ல மாட்டேன்.
2: இந்த பாருங்க, இங்கிலீஷில் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு.
1: இது எந்த ஒரு பாஷைங்க, நம்ம கட்டுப்படி ஆகாது.
2: என்ன ஆளு இங்கிலீஷ்னு சொன்னால் மட்டும் மூட பார்க்குறீங்க.
1: இங்கிலீஷ் மட்டும் போக மாட்டேங்குது.
2: எழுதுங்க. BUT
1: BUT புட்

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நேரம் 5:50. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1984 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக 1984 வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் காமெடி, ரொமான்ஸ், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இப்படி கலந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படம். இது பார்த்திங்கன்னா April 20 வெளியான திரைப்படம். இந்த படம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாகவும் நல்ல சக்ஸஸ் பெற்று ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாலு அப்படிங்கிற கேரக்டர்லேயும், மாதவி அவங்க வந்து சுமதிங்கிற கேரக்டர்லையும், சுலக்ஷனா வந்து அழகி அப்படிங்கிற கேரக்டர்லையும் இதில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாழ்க்கையை ரொம்ப கேர்ஃப்ரீயாக எடுத்துக்கிற ஒரு இளைஞனாகவும் இருப்பாங்க. பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் உழைப்பு, பொறுப்பு, வாழ்க்கையோட மதிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அவருடைய அந்த போக்கை பார்த்துட்டு கவலைப்படுற அவங்களுடைய அப்பா வந்து ஒரு முடிவு செய்கிறாரு. தன்னுடைய நண்பரான முன்னாள் இராணுவ வீரர்கிட்ட இவர் வந்து ஒரு கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒரு வருஷம் அங்கேயே தங்கி வேலை செஞ்சு உழைப்போட மதிப்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்குற கண்டிஷன். அதுலேயும் முக்கியமாக அவர் வந்து பணக்காரர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த நண்பர்கிட்டவே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுதான் படத்தில் வந்து காமெடி ஆரம்பமாகிற இடம்னே சொல்லலாம். டவுனில் பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக வாழ்ந்த அந்த பாலு வந்து கிராமத்துக்கு போனதும் வாழ்க்கை முறை நிறைய மாற்றங்கள் வருது. அதை பார்த்து கொஞ்சம் தடுமாறுறாரு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கற்றுக்கிறாரு, மற்றவங்களுடைய பழகை கற்றுக்கிறாரு, உழைப்போட அருமையை புரிஞ்சுக்கிறாரு. அதோடு வந்து அந்த அப்பாவுடைய நண்பருடையும் ஒரு நெருக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறாரு. ஆனால் கிராமத்தில் பாலுவுக்கும் அந்த மாதவி அவங்களுக்கும் வந்து அறிமுகமாகறாங்க. அவங்க வந்து கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அரகண்டாக ஒரு திமிரான ஒரு பணக்கார பெண் கேரக்டர். இவரை வந்து ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வப்போது வந்து எப்போ வச்சும் கேலி பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவருமே வந்து விட்டு கொடுக்காமல் பதிலுக்கு பதிலடி கொடுத்துட்டே இருப்பார். ஆரம்பத்தில் சண்டை போட்டி அப்படி இருந்தாலும் போக போக நட்பு காதல் இப்படி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்குது. இந்த படத்தோட ரொமான்டிக் ட்ராக் வந்து ஒரு அழகான சுவாரஸ்யமாக தான் இருந்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அவங்க அப்பாவுடைய நண்பருடைய மகள் சுலக்ஷனா, இவங்களும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை காதலிக்க ஆரம்பிக்காங்க. ஆனால் வந்து பாலுவுடைய மனசில் சுமதி தான் இருக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லவ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னா காதலின் தீபம் ஒன்று அப்படிங்கிறது இன்றைக்குமே எப்போ கேட்டாலும் கேட்குற மாதிரியான ஒரு திரைப்பட பாடல் அது. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஒரு காட்சியை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா கிராமத்து வாழ்க்கைக்குள்ளே ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சதுமே இந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு அங்கே உள்ள சாப்பாட்டு ஸ்டைலெல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்து போகாது. இது இல்லையா அது இல்லையான்னு கேட்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பச்சை மிளகாயை பச்சையாகவே கடிச்சு சாப்பிடுவாங்க. இதை எடுத்து சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க.

0: போது அவங்க என்னடா இதுவா எப்படி அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் வந்து போக போக அதை பழகிப்பாங்க. அந்த சீன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.
1: என்னங்க இது?
2: களி கேப்ப களி.
1: ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ,
2: சாப்பிட உடம்புக்கு நல்லது.
1: உடம்பு நல்லது வா. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்புமா ஒண்ணு செய்ய மாட்டீங்களா?
2: செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு.
1: வருஷத்துக்கு ஒரு தடவை?
2: ரெண்டு தடவை.
1: ஓ ரெண்டு தடவை.
3: நீ டவுன்லயே வளர்ந்த பிள்ளை இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது. போக போக புரியும். சாப்பிடுப்பா.
0: இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து டைட்டில் வந்து நானே ராஜா நீயே மந்திரி அப்படின்னு வச்சதாக கூறப்படுது. அதுக்கப்புறமா அதை கொஞ்சமாக மாற்றி தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம். 150 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி தந்த ஒரு திரைப்படம். இல்லை மறக்க முடியாத காட்சிகள், காமெடி காட்சிகள், இசை அப்படின்னு நிறைய நிறைய ரசிகர்களால் விரும்பப்பட்ட காட்சிகளும் இருக்குது. இப்போ நாம் அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறோம். நிறைவான பாடல் இன்னைக்கு படம் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டிருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம் நன்றி நேர்களே. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

திருத்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதித்ரா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. இனிய மாலை வேளையில் இறைவனை பாற்றி போற்றி பாடும் நேரம் இது, பக்தி மாலை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாதாம். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது நம்மால் தேர்வு செய்ய முடியுமாம். மனதை அமைதியாக வைத்து கொண்டாலே பிரச்சனைகளுக்கான தீர்வும் தெளிவாக கிடைக்குமாம்.

நம்மிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்படுவதை விட நம்மிடம் இருப்பதை நினைத்து நன்றி சொல்லி பாருங்களேன். ஒரு நாள், ஒரு மூச்சு, ஒரு குடும்பம், ஒரு நல்ல நண்பர், இவை எல்லாமே வாழ்க்கையின் பெரிய வரங்கள்தான்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. எப்பொழுதும் விதைத்தவுடன் மரம் வளராதாம், அதற்கு காலம் தேவை இல்லையா? அதுபோல நம்முடைய முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்க சிறிது காலம் தேவைப்படலாம். பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வதும் ஒரு வகையான ஆன்மீக பயிற்சி தானாம்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நாம் செய்ய வேண்டிய முயற்சியை முழுமையாக செய்துவிட்டு அதன் முடிவை இறைவனிடம் ஒப்படைப்பது மனதிற்கு நிம்மதியை தருமாம். முயற்சி நம்முடையது, பலன் காலத்தின் கையில் என்று.

நேர்களே ஒழித்த பாடலோடு நிறைவுற்றது இன்றைய பக்தி மாலை. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள். முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாலிடெக்னிக் ஐடிஐயில் காலி இடங்கள் வந்து உயர்கல்வி தொடர மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பொதுத் தேர்வு எழுதி இதுவரைக்கும் எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலையும் சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. இது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வந்து 14/9/2026 வரையிலும், அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான ஐடிஐ அதில் வந்து 7ஆம் தேதி வரைக்கும், வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. அதனால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 90 இடங்களும், அரசு உதவி பெறக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு 34 இடங்களும், 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு 183 இடங்களும் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான பேட்டை, ராதாபுரம் ஐடிஐக்கில் மோட்டார் மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி தொழில்நுட்ப பிரிவுகளில் தலா 72 மற்றும் 27 காலி இடங்களும் இருக்குதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பொதுத் தேர்வு எழுதி இதுவரைக்கும் உயர்கல்வியில் சேராத மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ வந்துட்டே இருக்கு பாடல் உங்களுக்காக. ஆசை திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கிறாங்க, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக திறன் போட்டி 2026 இந்தியா சார்பில் பங்கேற்கக்கூடிய போட்டியாளர்களை தேர்வு செய்கிறதுக்கான இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் வந்து துவங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையான மாணவர்களே உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்காக, இந்தியாவோட சிறந்தவர்களோட போட்டியிடுறதுக்காகவும், தேசிய அளவில் மாநிலத்தை பிரதிநிதிக்க செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாகவும் இது வந்து கருதப்படுது. மாவட்டத்தை சேர்ந்த 16-25 வயதுக்குட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, அதே போல் தொழிற்பயிற்சி மற்றும் இளம் தொழில் முனைவோர் வந்து இதில் பங்கேற்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பில் வந்து மாற்றம் இருக்கும். 60 மேற்பட்ட தொழில் திறன் பிரிவுகளில் போட்டிகள் வந்து நடைபெற இருக்குது. பங்கேற்க விரும்புகிறவங்க TN ஸ்கில்ஸ் போர்ட்டல் இந்த இணையதளம் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். திறனை வளர்க்கிறதுக்காகவும், திறமையை காட்டுறதுக்காகவும், தேசிய மேடையில் பங்கேற்கிறதுக்காகவும் இப்போவே நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். skilldevelopment.tn.gov.in இந்த இணையதள முகவரியில் கூட நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அடுத்த தகவல் கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், அது மட்டும் இல்லாமல் சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம் உணவகம், தங்குமிடம் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிக்கிறதுக்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலாத்தலம், இப்படி பல்வேறுபட்ட தலைப்புகளில் வந்து விருதுகளுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தகுதியான நபர்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வரக்கூடிய 30/9/2026 www.tntourismawards.com இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் இணையதள முகவரி சொல்கிறேன், www.tntourismawards.com இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ வருது நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக. அழகி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பவதரணி அவங்களுடைய குரலில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 6:46 ஆயிட்டுருக்கு. செய்திகளை தான் கேட்டுட்ருக்குறீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள், இந்த மாதிரி கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தில் உறுப்பினராக நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வந்து எப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் வந்து இதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய விவரங்களை பதிவு செய்கிறதுக்கு ஏதுவாக வாரியத்திற்கென தனியாக ஒரு வலைத்தளம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். www.tnvidowelfareboard.tn.gov.in இந்த வலைத்தளம் வந்து செயல்பாட்டில் இருக்குதாம். இதில் வந்து முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரைக்கும் வந்து வட்டார வாரியாக சில இடங்களில் வந்து முகாம்கள் வந்து நடைபெற இருக்குது. இந்த வலைத்தளத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், இந்த மாதிரி ஆதரவற்றவர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நேரடியாக நீங்கள் பதிவு செஞ்சு சமூக நலத்துறையில் நிறைய திட்டங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேவைப்படக்கூடிய ஆவணங்களாக உங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, விதவை சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ, கைபேசி எண் விவரங்களோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுன்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் 7ஆம் தேதி நடக்க இருக்குது இந்த முகாம். அதே மாதிரி கோவில்பட்டியில் 9ஆம் தேதி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து நடைபெறும். கயத்தாறில் 11ஆம் தேதி நடைபெற இருக்குது. ஆழ்வார் திருநகரில் 12ஆம் தேதியும், ஸ்ரீவைகுண்டத்தில் 18ஆம் தேதி, புதூரில் 21ஆம் தேதி, கருங்குளத்தில் 23ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. பத்ரி திரைப்படத்திலிருந்து மனோ அவர்கள் பாடிய பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

6:53 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து 19ஆம் தேதி, வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெற இருக்குது. சனிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் வனாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய காலேஜில் வச்சு நடக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்துக்க இருக்கிறாங்க. இந்த முகாமில் அதிக எண்ணிக்கையில் வேலை நாடுனர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொருட்டு வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான செய்தியினை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேவைப்பட்டவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். அப்படியே இந்த இதில் வந்து வேலை நாடுனர்கள் வந்து உங்களுடைய இதை நீங்கள் விருப்பத்தை பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா www.tnprivatejobs.tn.gov.

இதில் போயிட்டு இந்த இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனல் கூட இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பயன்பெற்றுக்கலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறக்கூடிய பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 6:55 ஆயிட்டுருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வலம் வர காத்துட்ருக்கு அப்படின்றத. 7 கேட்க போகிறீங்க. அறிவியல் செய்திகளோட அருமையான பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குபவர் திருநெல்வேலி டவுன் சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் வலம் வரும். 9 இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கிய சாரல். திருக்குறள் காட்டும் உலக பொதுநெறி பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களின் விருப்ப பாடல்கள் வந்து இடம்பெறும். 4 உங்களுக்காக என்ன நிகழ்ச்சிகள்லாம் விளம்பர காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம். 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். 7 தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழியமுதே உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி உரை வழங்குபவர் வயஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி விளம்பரம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பொங்காட்டு நிகழ்ச்சியில் நாளைய தலைப்பு நாகரிக உலகில் வீடுகளில் சமையலறை புறக்கணிக்கப்படுவது ஆரோக்கியமானதா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 10:02 மனம்பெருமிதே நேர்விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாளைக்கு டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினமும் அனைத்தரசா அவர்களுடைய பிறந்த தினமும் இருக்கிறதுனால அவங்கள பற்றின தகவல்கள் தான் விளம்பரம் இருக்குது. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி விளம்பரம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் கேட்கலாம். அன்றாட வேலைகளை குழந்தைகளை செய்வதற்கு பழக்கப்படுத்துவது எப்படி அப்படின்றத தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 1 நலம் தன நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:10 நலம் தன நிகழ்ச்சியில் வியாதிகளை விரட்டி அடிக்கும் வெள்ளை போன்று பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். பிற்பகல் 2 குக்கு கேட்கலாம். 3:02 திரையருவி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே முதியோர்களுக்கான நிகழ்ச்சி விளம்பரம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:10 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 7 அறிவியல் தகவல்கள் விளம்பரம். 7:30 நம்மளுடைய வானொலியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறக்கூடிய கிரிக்கெட் போட்டியோட நேரடி வர்ணனை விளம்பரம். அதே நேரங்களில் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வழக்கமான நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். 7:30 ஆசை அஞ்சல். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. 9 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாளைக்கு சங்க இலக்கியத்தில் திருமண முறை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய வணக்கம். நேரம் 7 மணி ஆயிட்டுருக்கு. அறிவியல் தகவலோட தான் இன்னைக்கு அருமையான பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நம்மளை சுற்றி தினமுமே எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏன் அப்படின்ற கேள்வியை நம்ம எத்தனை முறை யோசிச்சிருப்போம். ஒரு சூடான டீயை வந்து நம்ம ஊதி ஊதி குடிப்போம் இல்லையா? மழை பெஞ்சதும் அந்த மண் வாசனை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இந்த மாதிரி கண்ணாடியில் நம்மளுடைய உருவம் வந்து எப்படி தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் ஒன்று ரெண்டு இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அசாதாரண அறிவியலை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டே அப்படியே அருமையான பாடல்களையும் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தேவா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேவாவோட இசையில் பாடல் வருது, கேளுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நல்லை பண்பலை 102.6 7:06 ஆயிட்டு இருக்கு. தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூடான டீயை நம்ம ஏன் ஊதி ஊதி ஊதி ஊதி அப்படி குடிக்கிறோம் தெரியுமா? அதுவும் நம்ம லேசாக ஊதுனோடனே கொஞ்சம் ஆறுனாப்புல அப்படி எதம்மா குடிப்போம்ல. அந்த சூடான டீயில் காஃபி குடிக்கும்போதோ என்ன செய்வோம், ஊன்னு ஊதிட்டே குடிப்போம். அப்படி நம்ம ஊதுறதால மட்டும் அந்த டீயோ காஃபியோ வந்து சீக்கிரமாக வந்து குளிரும். அது ஏன் அப்படின்னு தெரியுமா? டீயோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சூடான காற்றும் நீராவையும் நாம் ஊதும்போது ஒரு வேகமான திசையில் வந்து நகருமா. இதால் தான் அந்த ஆவியாதல் வந்து அதிகரித்து டீயிலேருந்து வெப்பம் வேகமாக வெளியேறக்கூடியதுனால நமக்கு வந்து ஒரு சின்ன அளவிலான நம்ம ஊன்னு ஊதி குடிக்கிறது வந்து பெரிய ஒரு பெரிய அறிவியல் வேலை அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, அதாவது நம்ம அன்றாட வேலைகளில் செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து கவனிச்சிருப்போம். இது ஏன் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம யோசிப்போம். அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வெட்டுவோம், கண்ணில் வந்து தண்ணி வரும், அது ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 7:13 ஆயிட்டுருக்கு. அறிவியல் தகவலோட பாடல்களையும் கேட்டுட்ருக்கிறீங்க. எப்படிடா வெங்காயம் வெட்டினா நம்ம கண்ணில் ஏன் தண்ணி வருது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? வெங்காயம் நம்ம வெட்ட ஆரம்பிச்சிட்டாலே போதும், கண்டிப்பாக கண்ணில் தண்ணி நிச்சயமாக வந்துடும். பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து அழுவாங்க. வெங்காயத்தை வெட்டும்போது அதோடைய செல்கள் உடைந்து சில வேதிப்பொருட்கள் வந்து வெளியேறுமா, அது வந்து காற்றில் கலந்து கண்களுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா. அதனால தான் கண்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இதை வெளியே அனுப்பணும் அப்படின்னா கண்ணீரை உருவாக்குனா தான் வெளியில் போகும் இல்லையா. அதனால தான் வெங்காயம் வெட்டும்போது நம்மளுடைய கண்கள் வந்து கண்களில் வந்து தானாகவே அதோட பாதுகாப்பு பணியில் வந்து இறங்கிறது. அதுதான் ஒரு காரணமாக கண்ணீர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. காசி திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் உங்களுடைய குரலில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

7:19 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து அறிவியல் தகவலோட அருமையான பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. நம்ம குளிர்ந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக வெளியே நிற்கும். அது எப்படி எனக்கு பார்த்துருக்குறீங்களா? ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு குளிர்ந்த தண்ணீர் பாட்டிலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பாட்டில்

0: பாட்டிலோட வெளியில் பார்த்தோம்னா தண்ணீர் துளிகளாக இருக்கும். பாட்டிலுக்குள்ளே இருந்த தண்ணீர் அப்படியே வெளியில் கசிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு கூட நம்ம வந்து நினச்சிருப்போம். உண்மையிலேயே காற்றில் இருக்கக்கூடிய நீராவி அந்த குளிர்ந்த பாட்டிலோட மேற்பரப்பில் பட்டதுமே குளிர்ந்த தண்ணீராக மாறுமா. இதுக்கு பேர் தான் கான்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாட்டிலில் வந்து பாட்டில் வந்து தண்ணீர் வெளியில் கொட்டாது, காற்று தான் வந்து தண்ணீராக மாறுமா. மழைக்கு பிறகு ஏன் இந்த மண் வாசனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. அப்படியே கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக, கேட்டு ரசிங்க.
1: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லாம்

தகவலோட பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மழைக்கு இப்போ அப்புறமா ஏன் மண் வாசனை வருது அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? அந்த வாசனைக்காகவே மழையை ரசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த வாசனை எப்படி வருது அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா? மண்ணில் இருக்கக்கூடிய சில நுண்ணுயிர்கள் உருவாகுமா? அது மட்டும் இல்லாமல் உருவாக்கக்கூடிய சேர்மங்களும் தாவரங்களிலிருந்து வரக்கூடிய சில எண்ணெய்களும் தான் இந்த மழை துளிகளோட தாக்கத்தால் காற்றில் வந்து பரவ ஆரம்பித்தோன்னா, அதனால தான் மழைக்கு பிறகு அந்த தனித்துவமான நம்ம மண் வாசனையை வந்து நம்மால் வந்து உணர முடியுது. இந்த மழை மனதிற்கு ஒரு அழகான பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பெட்டிகோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முறை மழை பெய்யும் போது அந்த வாசனையை ரசிக்கும் போது, அடடா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. மஜா திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழையில் நனைஞ்சா துணி எப்படி காயுது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. மழை பெய்யுது, துணி நனைஞ்சிருது, சூரியன் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக துணி காஞ்சிரும். ஆனால் அந்த தண்ணீர் எங்கே போகுது? அது மறைஞ்சி போகவில்லை, அது வெப்பம் கிடைக்கும்போது துணியில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகி காற்றில் கலந்துருது. காற்று நல்லா வீசுனா ஆவியதில் இன்னும் கூட வேகமாக நடக்குமா. அதனால தான் வெயிலும் காத்தும் சேர்ந்த துணிகளுக்கு நேச்சுரல் ட்ரையர் அப்படின்னு மாதிரி வந்து வேலை செய்கிற விதத்தில் வந்து இருக்குது. ஏ, இப்போ வருது பாடல் உங்களுக்காக. குருவி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

来自丹麦的 Lifestyle。

7:35 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க அறிவியல் தகவலோட பாடல்களையும் கேட்டுட்ருக்குறீங்க. நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே நமக்கு குளிர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, உடனே ஃபேன் ஆஃப் பண்ணுங்கப்பா ஃபேன் ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். குளிச்சு விட்டு வந்ததுமே நமக்கு வெளியில் வந்ததுமே எவ்வளோ குளிராக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரம் சொல்லியிருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஆவியாகும் போது உடலில் இருந்து வெப்பத்தையும் எடுத்துக்குமா, அதனால தான் உடல் வந்து சீக்கிரமாகவே குளிர்ச்சியாக நம்ம வந்து உணரக்கூடிய வகையில் வந்து மாறிடுமா. அதனால தான் தண்ணீர் வெறும் நம்மளை வந்து நினைக்கிறது கிடையாது, ஆவியாகும் போது நம்மளுடைய உடல் வெப்பத்தையும் எடுத்து போகுது, உடல் சூட்டை தணிக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கண்ணாடியில் நம்மளுடைய உருவம் வந்து தெரியும் இல்லையா, அது எப்படா இப்படி கரெக்டாக தெரிஞ்சிருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். கண்ணாடி நம்முடைய முகத்தை வந்து நினைவில் வச்சுருக்குதா அப்படின்னு கூட நமக்கு நினைக்க தோணும். அதாவது நம்மளுடைய உடலில் இருந்து வரக்கூடிய ஒளி கண்ணாடியில் பட்டு மீண்டும் நம்மளுடைய கண்களை வந்து அடையுது. அந்த பிரதிபலித்த ஒளியை நம்மளுடைய மூளை ஒரு உருவமாக புரிஞ்சுக்குமா, இதுதான் ரிஃப்ளெக்ஷன், ஒளி பிரதிபலிப்பு அப்படின்னு கூட சொல்கிறோம். அதனால தான் கண்ணாடி நம்மளுடைய முகத்தை வந்து உருவாக்குறது கிடையாது, நம்மள்கிட்டருந்து வரக்கூடிய ஒளியை திருப்பி காட்டு இருக்குது. நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. 1, 2, 3 திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் பூவாய் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

ஃபேனை போட்டுன்னு நமக்கு வந்து காற்று தன்னால் உருவாகிடுதா அப்படின்னு நினச்சிருப்போம். வெயில் நேரத்தில் கரண்ட் போயிட்டா எல்லோருடைய முதல் கவலையுமே அய்யோ ஃபேனுலேயே ரொம்ப புழுக்கமாக இருக்கே வெக்கையாக இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவோம். அதில் ஒரு ஒரு சின்ன சந்தேகம் கூட நமக்கு வரும், விசிறி உண்மையிலேயே காற்றை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். கட்டாயமாக அப்படி இல்லையா, விசிறி அறையில் இருக்கக்கூடிய காற்றை வேகமாக நகர்த்தக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வந்து வந்துருமா, அந்த காற்று நம்மளுடைய தோளில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஆவியாக்கமும் உதவக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நமக்கு குளிர்ச்சியாக நம்ம வந்து ஃபேன் போட்டோன்னா நம்ம வந்து உணரக்கூடிய வகையில் வந்து இருக்குது. அதாவது ஃபேன் வந்து காற்றை உருவாக்கலை, காற்றை நகர்த்தி நம்மளை வந்து குளிர வைக்கக்கூடியதாக இருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, பழனி திரைப்படத்திலிருந்து கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவலோட அட்டகாசமான பாடல்கள்லாம் வில வந்துட்டே இருக்குது. நம்ம விசிறி அதாவது ஃபேன் போடும்போது நினைச்சிருப்போம், எப்படி

7:52 ஆயிட்டு இருக்கு. அறிவியல் தகவலோடு தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க பாடல்கள். மொபைல் எப்படி நம்ம வந்து டச் பண்ணோன்னு அதை வந்து உணரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசித்திருப்போம் இல்லையா. இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது கூட நம்ம எல்லார் கையிலையுமே வந்து மொபைல் ஃபோன் வந்து இருக்கும். பட்டனை நம்ம டச் பண்ணோடனே எப்படா அது ஒர்க் ஆகுது அப்படின்னு இருக்குது, ஸ்க்ரீன் உடனே எப்படி பதில் சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து யோசித்திருப்போம். நம்மளுடைய விரலோட மின்சாரத்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உணர்ந்து நம்ம எந்த இடத்துல தொட்டிருக்கிறோம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்குமா. அதனால தான் நாம் வந்து ஸ்க்ரீனை வந்து சும்மா தொட்டால கூட மொபைல் வந்து சரி நம்மளை என்னமோ பண்ணுறாங்க என்னமோ செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படின்றத உடனே வந்து அப்சர்வ் பண்ணிக்க வகையில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அறிவியல் தகவலோட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க. கூடவே அட்டகாசமான பாடல்களும் வலம் வந்துச்சு. அறிவியல் அப்படின்றது ஆய்வகத்தில் மட்டும் நடக்கிறது கிடையாது, நம்மளுடைய சமையல் அறையில் இருக்குது, நம்மளுடைய வீட்டில் இருக்குது, நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் இருக்குது, இப்படி நாம் பார்க்கக்கூடிய மழையிலையும் இருக்குது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தொடங்கினோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒரு அறிவியல் வந்து கட்டாயமாக இருக்கும். அதை தான் நம்ம கூட பாடமாக வந்து படிச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்களே, அடுத்ததாக 8:05 ஊருவும் உறவும் நிகழ்ச்சி இருக்குது. நையாண்டி மேளம் வழங்குபவர் திருநெல்வேலி டவுன் சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நீங்கள் நாட்டுப்புற பாடல்களையும் கேட்டு ரசிக்கிருக்கிறீங்க. நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. மலேசியா வாசுதேவன், தேவா, கிருஷ்ணராஜ், அனுராதா, ஸ்ரீராம் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்புக்கு கல்வி

0: நாங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்டநாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60-லிருந்து 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்ஷி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு, சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயதை நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 ஆண்டு காலம் பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக அவர் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரைச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
2: நேர்கள் இனி கேட்கலாம் ஊரும் உறவும்.
3: ஊரும் உறவும்.

திருநெல்வேலி டவுன் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேலே இசையினை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்ம வந்து எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் முதல்ல வந்து இறைவணக்கம் என்பது நம்முடைய மரபு. அப்படிப்பட்ட நம் மரபினை போற்றும் வகையில் இறைவணக்கத்துடன் ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்ச்சியின. தொடக்கமாக வருவது பக்தி பாடல்.

நையாண்டி என்பதற்கு கேலி என்று பெயரும் உண்டு. இசைக்கருவிகள் மூலமும் இசைப்பவர் மூலமும் நையாண்டி செய்து பார்வையாளர்களை மகிழ்விக்கும் கலை என்பதனால் இப்பெயரை பெற்றது நையாண்டி மேளம்.

தமிழ்நாட்டிலே பண்டைக்காலம் தொடக்கம் ஒரு நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து எனலாம். முற்காலத்திலே முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் எடுத்து வருபவர்கள் ஆடல் பாடலுடன் ஆலயங்களை நோக்கி செல்வது வழக்கம். அப்படி செல்லும்போது அவர்களின் ஆட்டத்திற்கு பாடப்படும் பாடல் வகையிலிருந்து இக்காவடி சிந்து என்ற பாவடிவம் தோன்றி உருவாகியது.

இவ்வளவு குதூகலமான பாட்டை கூட நம்ம கலைஞர்கள் நையாண்டி மேல இசைக்கருவிகள் மூலம் அந்த பாட்டினை இசை வடிவமாக இசைக்கிறார்கள். நீங்களும் கேட்டு ரசியுங்கள்.

0: இதுவரை திறன்வெளி டவுன் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேலே இசையினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

8:35 ஆயிற்றுக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பு. பாடல் வந்துட்டே இருக்கு. பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. தேவா இசையில சீமான் அவர்களுடைய வரிகளில் சுரேஷ் பீட்டர்ஸ் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இந்த ஊர் ஐயாக்குமாரு அருமை பெருமை எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டான், இனி நம்ம கூத்தை எடுத்து விட்டுருவோமா?
1: விட்டுருவா.
0: ஒரு ரெண்டாம் மாலை தேரண்டாம் மாலை.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஐ லவ் இந்தியா திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் மின்மினி பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044

24 98 64 58 மற்றும் 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

8:46 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து நாட்டுப்புற பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் கே.எஸ். சித்ரா பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் பாடல் இதோ.

நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க, நாட்டுப்புற பாடல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. 8:51 ஆயிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் இருந்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. அடிமை சங்கிலி திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. தேவா, அனுராதா, ஸ்ரீராம் இவங்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. தேவா இசையில், வாசன், அருண்மொழி, பிரைசூடன், காமகோடியன் இவங்கள்லாம் வரிகள் எழுதியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நாட்டுப்புற பாடல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. என் புருஷன் குழந்தை மாதிரி திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க தேவா இசையில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. ராகங்கள் சாரலாய், பாடல்கள் மழையாய், இதோ உங்களுக்காக இடைவிடாத இசை மழையாய். பாடல்கள் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை மழை.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய வணக்கம். இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு குறள் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுதலாக இருக்கு இல்லையா? ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குறது அப்படின்றது முதல்ல நமக்கு தேவையான ஒரு விஷயம். அதே போல் நல்ல சமுதாயத்தையும் உருவாக்குறது வரைக்கும் நமக்கு தேவைகளான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்குது. மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக பொதுவான நெறிகளை ரொம்பவே சுருக்கமாக

அழகாகவும் சொல்லக்கூடியதுதான் திருக்குறள். நாடு, மொழி, மதம், காலம் இது எல்லா எல்லைகளையும் கடந்து மனுஷன் மனுஷனாக எப்படி வாழணும் அப்படின்றதான் திருவள்ளுவர் நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட உலக பொது நெறிகளை காட்டக்கூடிய சில குறள்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. கூடவே அருமையான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. திருக்குறள் காட்டக்கூடிய உலக பொது நெறி பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தகவல்கள் வளம் வரப்போகுது. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. முதல் பாடல் வந்துட்டே இருக்குது காதலுடன் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருக்குறள் காட்டக்கூடிய உலக பொதுநெறி பற்றி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். நம்மள்கிட்ட இருக்க பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லை அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்க கூட நெருக்கமான உறவை வந்து கண்டிப்பாக உருவாக்க முடியாது இல்லையா. அன்பு இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட தான் தன்னுடையதை மட்டும் இல்லை பிறருடைய தேவையையும் வந்து நினைப்பாங்களாம். அதனால தான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய முதல் பெரிய உலக நெறிகளில் ஒன்று அன்பாக வந்து சொல்லப்பட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, வனத்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியிருக்கிறாங்க, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

9:43 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருக்குறள் காட்டக்கூடிய உலக பொதுநெறி பற்றி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மால் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க முடியாமல் போனால் கூட ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல முடியாதா? கடுமையான வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக மனதை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு இனிய வார்த்தை ஒருவருடைய நாளையே கண்டிப்பாக மாற்றிவிடும் இல்லையா? அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப இனிமையாக பேசுகிறத ஒரு உயர்ந்த நெறியாக வந்து காட்டக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறாங்க. வார்த்தை சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. என் ஆச ராசாவே திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியிருக்கிறாங்க.

9:49 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறள் காட்டக்கூடிய உலக புதுநெறி பற்றி தான் அப்படியே கேட்டுட்ருக்குறீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நமக்கு ஒருவர் செய்த உதவியை எவ்வளவு நாட்கள் நினைவில் வச்சுருக்கோம் அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்குது. சில நேரம் உதவி கிடைச்சதும் நம்ம வந்து மறந்துடுவோம். ஆனால் திருவள்ளுவர் செய்த நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சரி, நன்றி உணர்வு அப்படின்றது எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவான ஒரு நல்ல பண்பாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ வருது பாடல் உங்களுக்காக. ஹரிணி அருண்மொழி பாடியிருக்கிறாங்க, நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாடல்.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி திருக்குறள் சொல்லக்கூடிய உலக புதுநெறி பற்றி தான் கேட்டுட்ருக்குறீங்க. படிப்பது அப்படின்னா புத்தகத்தை படித்து தேர்வில் மதிப்பெண் வாங்கிறது மட்டும் இல்லை, கற்றதை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறது தான் உண்மையான கல்வின்னு சொல்லித்தருது. இன்றைய காலத்தில் தகவல்கள் வந்து நம்ம கையில் இருக்குது இல்லையா, ஆனால் அந்த தகவலை நல்ல முறையில் பயன்படுத்தணும். அறிவு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கல்வி நம்முடைய அறிவை மட்டும் வளர்க்கக்கூடாது, நம்மளுடைய நடத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. யாரை நாம் கோவப்படுத்தினா உடனே வந்து யாராவது நம்மளை கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம பொறுத்திருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் அங்கேயே முடிஞ்சிடும். திருக்குறள் பொறுமையே மிக உயர்ந்த பண்பாக கூட காட்டக்கூடியதாக இருக்குது. கோபத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே நம்ம திரும்பி பெற முடியாது இல்லையா, ஆனால் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையையே தவிர்க்க முடியும். இதுவும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய உலக புதுநெறி தானே. நாம் தனியாக இருக்கும்போதும் சரியானதை செய்கிறது தான் உண்மையான நேர்மையாக இருக்கும். யாரும் பார்க்கலையே அப்படின்றதுக்காக தவறு செய்கிறது எளிது, ஆனால் யாரும் பார்க்கல நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறது தான் நேர்மையாகவும் சொல்லப்படுது. திருக்குறள் காட்டக்கூடிய இந்த நெறி எந்த காலத்திற்கும் எந்த நாட்டிற்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்குது. நாம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்ல சமுதாயத்தோட அடிப்படையாகவும் இருக்குது. நமக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது சரி கிடையாது. நான் எப்படி வாழ விரும்புறனோ அதே உரிமையோட மற்றவங்களும் வாழட்டும் அப்படின்னு என்ன இருந்தாலே போதும், உலகம் இன்னும் கூட ரொம்பவே அழகாயிரும். எப்பவுமே வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒருத்தருக்கு தேவையான நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தை சொல்றதும் ரொம்ப பெரிய உதவியாக தான் இருக்கும். வழி தெரியாதவங்களுக்கு வழி காட்டுறது கூட உதவி தான். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செய்யறது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். திருக்குறளோட அறநெறி நம்மை தனக்காக மட்டும் வாழ சொல்லலைங்க, பிறருக்கும் பயனுள்ள

இல்லை வாழ சொல்லிக் கொடுத்துருக்குது. அதே போல் அறிவு இருந்தால் மட்டும் போதுமா அதுங்கிறது கிடையாது. அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறதோ அப்படின்றது தான் முக்கியமாக இருக்குது. அதனால் திருவள்ளுவர் ஒழுக்கத்திற்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. பதவி நம்மை உயர்த்தலாம், பணம் நம்மை உயர்த்தலாம், ஆனால் நல்ல ஒழுக்கம் தான் நல்ல மனிதரை நம்ம வந்து உயர்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் நல்லவனாக வாழ்கிறதுக்கான நெறி, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான நெறி, ஒரு சமூகம் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான நெறி, இது எல்லாத்தையும் மிக எளிமையாக ரெண்டே வரிகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத படைப்பு தான் திருக்குறள். காலம் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், வாழ்க்கை முறை மாறலாம், ஆனால் நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கான நெறிகள் என்றைக்குமே மாறாத ஒன்றாக இருக்கும் இல்லையா. அதனால தான் திருக்குறள் காட்டக்கூடிய உலக பொது நெறி இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்வியல் நெறியாக இருக்குது. இன்றைக்கி திருக்குறள் காட்டக்கூடிய உலக நெறி பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகுமதி. நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய இலக்கிய சாரல்.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக இன்னைக்கு தொகுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் இன்னைக்கு தொகுப்பில் இடம்பெறப்போகுது.

முதல் பாடல் கேட்டுக்கிறாங்க. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து திருமதி வாணி ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் பாடல் கேட்டுக்கிறாங்க. இந்த தொகுப்பில் சினிமா புகழ் பின்னணி பாடகி திருமதி வாணி ஜெயராம் அவர்களுடைய தனி பாடல்களை ஒரு தொகுப்பாக எழுதி நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இவங்களோட வாணி ஸ்ரீ ஜெயராம் அவங்களுடைய பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. முதல் பாடலே வந்துட்டுருக்குது. கர்நாடக இசை படிக்க வேண்டுமென்றால் அதோடைய அடிப்படையான எழுத்துக்கள் சாரிகமப அந்த இது படிக்கணும் இல்லையா, ஏழு ஸ்வரங்களில் தான் இசை வந்து அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கவிஞர் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. வாங்க நம்மளும் கேட்போம்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் புதுக்குடி ஜெய கற்பகவள்ளி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. வாணி ஜெயராம் அவங்களுடைய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க, மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்திலிருந்து முத்தமிழில் பாட வந்தேன் என்ற பாடலை, முருகக்கடவுளின் பெருமையை இயல் இசை நாடகம் அப்படின்னு முத்தமிழிலும் பாட வந்தேன் என்று பாடுகிறார். இயல் எழுதுவதும் வாசிப்பதும், இசை பாடலுடன் அபிநயமும் நடனம், நாடகம் வசனம் பாடல் நடிப்பு மூன்றும் சேர இது வருகிறது பாடல்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் இருந்து ஏனிக்கு நிகழ்ச்சியில் புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவங்களுடைய விருப்ப பாடல்கள் தான், அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. இது ஒரு போட்டி பாடல், பாடலுக்கு ஏற்றபடி மிருதங்கம் வாசிப்பது என்பதே போட்டி. சிவாஜி கணேசன் அவர்களும் கே ஆர் விஜயா அவர்களும் நன்றாக நடித்திருப்பார்கள். வாணி ஜெயராம் அவர்கள் கர்நாடக இசையில் பட்டம் பெற்றவர் என்பதை நிரூபித்திருப்பார் இந்த பாடல் மூலமாக. சிவாஜி கணேசன் அவர்கள் மிருதங்க சக்கரவர்த்தியே தான், நடிப்பல்ல, நிஜமாகவே நாம் கற்பனையில் இப்போது பார்ப்போம்.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. 1980 வருஷத்தில் பிரபலமான ஒரு பாடல். மல்லிகை பூவிற்கும் மேலும் மனம் வீச செய்த இந்த பாடலை நாமளும் கேட்போமா?

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வலம் வந்துட்டே இருக்கு. அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் அவர்களுடைய குரலில் மென்மையான இசையில் இனிமையான குரலில் பாடல் கேட்க மிகவும் அருமையான பாடல் இதோ.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. 10:30 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் விளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. கதையோடு இணைந்து பாடிய பாடல் இது, ஒரு தாயின் கண்ணீரோடு. காட்டிய தாலாட்டு பாடல் இதோ.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. கடலின் அலை ஓசை, ஓடங்களின் ஓசை, ஓடங்களின் துடிப்பின் ஓசையில் தமிழில் இசை கேட்பதாக படத்தின் நாயகி பாடுவதாக கவிஞர் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:40 ஆயிட்டிருக்கு நிகழ்ச்சியில். இன்னைக்கு புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் திருமண வாழ்வில் ஏற்பட்ட ஏமாற்றம் வேதனை பாடலாக எழுதப்பட்ட பாடல். பாடல் இதோ

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து. இன்னைக்கு புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவங்களுடைய தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனிதன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. பிள்ளைக்கனி அமுது எவ்வளவு இன்பமானது என்பதை இப்பாடல் உணர்த்தக்கூடிய வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. வாணி ஜெயராம் அவர்கள் இனிமையாக பாடியும் இருக்கிறார்கள்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 10:50 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. கதைக்கு பொருத்தமான இடத்துல இப்பாடல் பாடப்பட்டிருக்கிறது. இனிமையான பாடல்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1297 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு புதுக்குடி ஜே கற்பகவள்ளி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. அடுத்த பாடல் லலிதா திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு வாணி ஜெயராம் குரலில். திருமண உறவில் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து வேண்டி நீதிமன்றம் சென்றாலும் பெண் ஆனவள் அதை விரும்புவதில்லை என்பதை இப்பாடல் அறிவுறுத்தக்கூடிய வகையில் பாடல் இதோ.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக விளம்பரக்கூடியதில் இன்னைக்கு புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்டீங்க. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. பாலைவன சோலை திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. வாணி ஜெயராம் அவர்கள் என்றாலே கர்நாடக ஸ்வரங்கள் இல்லாமல் இல்லை, ஸ்வப்த ஸ்வரங்களும் அவர் நாவில் அடக்கம். இனிமையான பாடல் கேட்போம், ரசிப்போம். நிறைவு பாடல் இதோ.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இணை ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவத்தை ஒட்டி துவாரகாதீஷ் மந்திர் மற்றும் கிருஷ்ண ஜன்மாஸ்தன் தலம் ஆகியவற்றிலிருந்து இடம்பெற்ற நேரடி வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:16. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவிழா வருவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் தீனா, பத்ரி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுவது தீனா படத்திலிருந்து பாடல்கள்.

0: Take on the arch rivals Pakistan in the Women's Asia Cup 2026 at the Dubai International Stadium today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. In badminton, Indian men's doubles pair Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty entered their fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Astrup and Anders Quab Rasmussen in Shenzhen last evening. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். அடுத்த இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் சிஐடி சங்கர், தரிசனம், சொர்க்கம், நவகிரகம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது சிஐடி சங்கர் படத்திலிருந்து பாடல்கள்.

0: பேசுங்க சார், பேசுங்க.
1: நானா? எதுக்கு
0: பாட்ட முடியாது? தெரியாதயா, இங்க சுத்துற அங்க சுத்துற ஏண்டா சுத்துற, எதுக்குடா சுத்துற?
2: நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம் நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம் ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒன்னுக்கு ஒண்ணு சேராது, ஒன்னை ஒண்ணு பார்க்காது, ஒன்பது ரகம். நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம்.
1: நெல்லு நெல்லு சுத்தாம நெல்லு, சொல்லு சொல்லு சொல்றத சொல்லு.
2: பத்தலா கல்யாணம் என்னாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு.
1: அத பத்தி எனக்கு என்ன கவலை? அவளாட்டு எனக்குள்ள எத்தனையோ வேலை.
2: ஆளான பொண்ணு மேல அக்கறை இல்லை, அவ அண்ணனான உங்களுக்கு வெட்கமும் இல்லை.
3: ரெண்டு சனியர் எனக்கு, ரெண்டு சனியர் ரெண்டு ரெண்டு பெண்டாட்டி, யாரு பேச்ச கேட்டு பக்கத்தாளம் போட்டு சம்பந்தம் பண்ணு வேணாம் எம்முகத்தை காட்டி.
1: யார் சனிய? அவளா நானா? நானா அவளா? அவளா நானா? நானா அவளா? அவளா நானா? நானா அவளா? நீதா இல்ல, நீதா
2: நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம் ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது, ஒன்னை ஒண்ணு பார்க்காது, ஒன்பது ரகம். நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம்.

0: உங்க மஜ்ஜுனம் போல நீங்க வாய் மூடி கிடப்பது ஏங்க
1: மஜ்ஜுனாவ ராட்சச
2: நீ காதக
1: நீ கிராதக
2: நீ யமகாதக
1: திட்டா திட்டா மறுபடியும் திட்டா எல்லாரும் சாட்சி
3: கட்டிய கணவனுக்கு மட்டும் அறியாதே கெட்டு போச்சு விட்டு போச்சு எனக்கு என்ன வேலை மனுவந்து வாடா போலாம்

0: இப்படி பட்டும் படாம நின்னுகிட்டு இருந்தா ஆயாம் சாரி.
1: அப்பா பாலு, இது ஆட்டு வந்த மாட்டு சந்தை. ஆட்டை தூக்கி மாட்டுல போடும், மாட்டை தூக்கி ஆட்டுல போடும், நாக்கில ஒண்ணும் நெஞ்சில ஒண்ணும், முன்ன விட்டு பின்ன பேசும், பின்ன விட்டு முன்ன பேசும். இதுக்கு நடுவுல என் பேச்சா எதுபடும்?
2: என்ன எல்லாரும் திட்டவா இந்த கூட்டம் கூட்டினேன், இத்தனை பேர் மத்தியில நிக்க வச்சு மாட்டுனே,
1: தலை ரெண்டும் போயாச்சு.

0: கல்யாண பேச்சு அத காத்தோட போச்சு.
1: அவங்கதான் அப்படி, மாலே நீ எப்படி?
0: இது கொலகார குடும்பம், நீ சொல்லியா திருந்தும்.
2: நாலு பேரை சேர்த்து வைக்க நல்லதுக்கு பேச்செடுத்து நாய்வால நிமித்தி வைக்க ஆடு மட்டும் ஆடுபட்ட.
3: அட பந்தம் இல்லை, பாதம் இல்லை, கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை, அம்பளைக்கு அறி

இல்லாத கொடுமைக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடு

0: சிரிப்பை வெச்சி உள்ளதை மறைக்கிறதும், உன்னுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும், உழையிறதும் இடையிறதும் வளைகிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. பசிச்சா தாண்டா பயரு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு. பசிச்சா தாண்டா பயரு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு. அரிசியை தாண்டா நம்பி, எந்த அரசியல் கட்சியும் இருக்குது தம்பி. காலப்படைச்சான் ஊருக்கு உழைக்க, கையப்படைச்சான் வாரி கொடுக்க, நெஞ்ச படைச்சான் நல்லதை என்ன, நாக்கை படைச்சான் உள்ளதை சொல்லு. இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சு தான் வஞ்சகம் பண்ணா. இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சு தான் வஞ்சகம் பண்ணா. எல்லாமே பயத்துக்கு தாண்டா, எல்லாமே பயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும், எல்லாமே பயத்துக்கு தாண்டோ.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை சிஐடி சங்கர், தரிசனம், சொர்க்கம், நவகிரகம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களில், 100.1 சென்னை வானொலி இன் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜானி குரு ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவுலா வர கேட்டு ரசிக்கலாம். முதலில் ஜானி படத்திலிருந்து பாடல், முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில், அதைத் தொடர்ந்து ஜென்சி பாடியுள்ள பாடல்

அடுத்து எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடலும் அதனைத் தொடர்ந்து சுஜாதா பாடிய பாடல், நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலாக மூன்று பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு 12:34. 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து குரு படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இத்திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள 5 பாடல்களை கேட்கலாம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கலசப்பாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேசூர் டி முருகதாஸ் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சகசரகர மண்டிதே அரிகேசனலூர் முத்தையபாகுதர் இயற்றியது, வாசஸ்பதி ராகம் மாதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரும் இப்பொழுது 5:10:50. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தெய்வம் படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:26 45:05 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது ஞான சௌந்தரி படத்திற்காக பி.ஏ. பெரியநாயகி பாடியுள்ள பாடல்.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக ஒழிக்கும் குரல்கள் சீர்காழி கோவிந்தராஜன், ஏஎல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி, சாரதா, எம் ஆர் விஜயா, மனோரமா.